அருள் மாலை தந்து கொண்டிருக்கிறது. கூடை பண்பலை 100.5 MHz. கடமை உணர்வே உன் நேர்மைக்கான சூத்திரம். கடமை உணர்வே உன் நேர்மையான வாழ்க்கைக்கு சூத்திரம் என சொல்லியிருக்கிறார் ஹென்றி ஃபோர்டு.

0: பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பேர் மகாராஷ்டிரா மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், மூன்று பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரி பேர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவுத் திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாப் பயணிகள் இந்த உணவுத் திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவுத் திருவிழா நடைபெறவுள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் 12 மணி முதல் 2 மணி வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவுத் திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்யப்படும். உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டிகளோ சுவையூட்டிகளோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து கார்த்திகேயன்.
0: இருவரிச் செய்திகள். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேற்குவங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26ஆம் தேதி பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது.

0: உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18 தேதி பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணையக் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுகி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வீணாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணையக் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கொடைக்கானல் 100.5 MHz உடன்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் வழங்கிய வசந்த விடியல்.
5: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
6: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர்.
7: கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நிறைவுறுகிறது வசந்த விடியல். இனி சுகமான காலை.

0: கோடை பண்பலை 5:00 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960148.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடி பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை. நேர்களை இன்று காலை 8 மணிக்கு வரையும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம் இன்று தென்காசி மாவட்ட நேர்களுக்காக வர காத்திருக்கின்றது. இன்றைய மனதோடு ராகம்

0: கோடை பண்பலை 1:05 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: இணைந்து வழங்குவோர்
6: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை
1: பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். For admission call 9999406.
1: 8:30 கேட்கலாம்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம்.
2: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங்.
3: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா தண்ணீர் பந்தம்பட்டியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கல்லூரியில் BA தமிழ், BA ஆங்கிலம், BA கணிதம், BCOM, BSc கணினி அறிவியல் பாடப்பிரிவுகள் உள்ளன. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க ஏதுவாக இலவசமாக கல்லூரியிலேயே சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சேர்க்கை உதவி மையம் இந்த மாதம் 29ஆம் தேதி வரை செயல்படும். கல்லூரி சேர விரும்பும் மாணவ மாணவியர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தரமுடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை. நேர்களை இன்று காலை 9 வரையும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் அடுத்தது என்ன நர்சிங் படிப்பு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பிரீத்தி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் டி அருண்மொழி அவர்கள்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டுதாவணி மதுரை.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
8: இணைந்து வழங்குவோர்
9: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
13: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
14: வணக்கம்.
15: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, ஒரு சிலர் மொபைல் பயன்படுத்தும் போது நான் அப்படியே எட்டி பார்க்கிறேன், அவர்களின் மொபைல்களில் நிறைய ஆப்புகள் இருக்கிறது ஐயா. என்னுடைய செல்போனில் எல்லாம் அப்படி எதுவுமே இல்லையே. பண பரிவர்த்தனை ஆப்புகளை மட்டும்தானே வைத்திருக்கிறேன். அப்படி எதற்காக ஐயா இத்தனை ஆப்புகளை வைத்திருக்கிறார்கள்
14: செல்போனை ஒருவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது எட்டி பார்ப்பது மகா தவறு. அது மட்டும்

0: அல்லாமல் உங்கள் செல்போனில் பண பரிவர்த்தனை செயலி இல்லை என்றால் தான் ஆச்சரியம்.
1: அமைச்சரே, இப்போது அதுவா முக்கியம்? முதலில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் ஐயா. அப்படி எதற்காகத்தான் இத்தனை செயலிகளை பதிவிறக்கம் செய்வார்கள்? இதில் நமக்கு பயன்படக்கூடியவைகள் ஏதாவது இருக்கின்றனவா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியவில்லையே அமைச்சரே.
0: என்னமனா இப்படி கேட்டுவிட்டீர்கள்? இன்றைய உலகில் ஏ முதல் இசட் வரை, ஆ முதல் அக்கு வரை எல்லாவற்றுக்கும் செயலி செயலி என்று வந்துவிட்டதே. உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்றால் நீங்கள் அப்டேட் ஆக இல்லை என்றுதான் பொருள் பண்ணா.
1: அமைச்சரே, கொஞ்சம் ஏதாவது சொல்லி கொடுங்கள் ஐயா.
0: மன்னா, கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கிறது அல்லவா?
1: என்ன என்ன, கூகுள் பிளே ஸ்டோரா? ஆமச்சரே, என்னுடைய அக்கால் மகன் கோகுல் பிளே செய்வதற்கு ஸ்டோருக்கு எல்லாம் செல்லுவதில்லை, கிரவுண்டுக்கு தான் செல்லுவான்.
0: மன்னா, கோகுல் என்று சொல்லவில்லை, கூகுள் பிளே ஸ்டோர் என்று சொன்னேன். அதன் வாயிலாகத்தான் நமக்கு தேவையான பயன்படக்கூடிய செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டும்.
1: ஓஹோ ஹோ ஹோ ஹோ, அப்படியா அமைச்சரே?
0: இப்போது நம் மொபைலில் அவசியம் வைத்திருக்க வேண்டிய, நமக்கு நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய 5 செயலிகளை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். தேவை என்றால் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்.
1: சரி, சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
0: முதலில் RBI டைரக்ட் ஆப், இதன் மூலம் கவர்மெண்ட் பாண்டுகள் எல்லாம் இருக்கிறதுலவமனா அதில் நாம் முதலீடு செய்ய முடியும்.
1: ஓ, டிஜிட்டல் முறையில் பாண்டுகளில் முதலீடு செய்யலாமா?
0: ஆமாமண்ணா, அந்த ஆப் வாயிலாக கடன் பத்திரங்கள் என்று சொல்லப்படும் பாண்டுகளில் மட்டுமல்ல, இன்னும் நிறைய அரசு சார்ந்த திட்டங்களில் முதலீடு செய்யலாம். RBI உடைய செயலி என்பதால் 100% பாதுகாப்பானது என்று சொல்கிறார்கள் மண்ணா.
1: பலே பலே, அடுத்த அமைச்சரே.
0: அடுத்ததாக எம் பாரிவாகன் என்னும் செயலி மண்ணா. இந்த ஆப்பில் நம்முடைய லைசன்ஸ், RC, இன்சூரன்ஸ், பொல்யூஷன் சர்டிபிகேட் போன்ற விவரங்களை டிஜிட்டலாக பதிவேற்றம் செய்து வைத்துக் கொள்ளலாமாம். டிராபிக் போலீஸ் எங்காவது நம்மை நிறுத்தி லைசன்ஸ் இருக்கிறதா, RC இருக்கிறதா, இன்சூரன்ஸ் இருக்கிறதா என்று கேட்டால் இந்த ஆப் வாயிலாகவே அதை காண்பித்து ஃபைனில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்கிறார்கள் மண்ணா.
1: ஆஹா ஆஹா, அருமை அமைச்சரே, அருமை, இது பலருக்கும் பயன்படுமே.
0: அடுத்ததாக டிஜி லாக்கர் எனும் செயலி மண்ணா. இந்த செயலி மூலம் நம்முடைய பான் கார்டு, ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட் அதாவது பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல ஆவணங்களை நாம் பதிவேற்றம் செய்து வைத்துக் கொள்ளலாம். அசல் ஆவணங்களை இங்கும் அங்கும் கொண்டு செல்ல வேண்டுமே அல்லது தொலைந்துவிட்டால் என்ன செய்வது போன்ற கவலை எல்லாம் இந்த ஆப்பில் நாம் அதை வைத்துக் கொள்வதன் மூலம் இல்லை என்கிறார்கள்.
1: ஓஹோ, வீட்டில் ஒரு லாக்கர் இருப்பதை போல டிஜிட்டலாக ஒரு லாக்கர் அமைச்சரே, உலகம் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறதையா. சரி, அடுத்த செயலி அமைச்சரே.
0: அடுத்து டிஜி யாத்ரா என்ற ஒரு செயலி, இது விமான நிலையங்களில் பயன்படுமாம். கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த செயலி மூலம் நாம் விமான நிலையத்திற்குள் நுழையும் பொழுது 3 நிமிடத்தில் செக்யூரிட்டி செக் இன் பகுதியை அடைந்து விடலாம் என்கிறார்கள்.
1: ஓஹோ, பலே பலே.
0: 5வது செயலியாக AIS, Annual Information Statement, இது வருமான வரித்துறையினுடைய செயலி மண்ணா. இதன் மூலம் நம்முடைய அந்த ஆண்டிற்கான மொத்த வருமானம் எவ்வளவு, வருமான வரி எவ்வளவு, எங்கே கடன் வாங்கியிருக்கிறோம், எங்கெங்கு முதலீடு செய்திருக்கிறோம் போன்ற அனைத்து விவரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியுமா மண்ணா?
1: அருமை அருமை அமைச்சரே, உள்ளங்கையில் உலகம் என்று சும்மாவா சொன்னார்கள்? இந்த டிஜிட்டல் யுகத்தில் இது போன்ற பயனுள்ள செயலிகளை பயன்படுத்தினால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதை போல நமக்கு நேரமும் மிச்சமாகும், பணமும் சேமிப்பாகும் அமைச்சரே.
0: சரியாக சொன்னீர் மன்னா.
1: சிறப்பு சிறப்பு அமைச்சரே. சரி அமைச்சரே, என்னுடைய மொபைலில் இந்த கூகுள் பிளே ஸ்டோர் எங்கே இருக்கிறது என்று காட்டுங்களேன்.
0: அப்படியா, எங்கே? உங்கள் மொபைலை காட்டுங்கள். இதோ இங்கே தானே இருக்கிறது மன்னா. இதை இப்படி டச் செய்து உள்ளே சென்று இந்த இடத்தில்.
1: அமைச்சரே அமைச்சரே.
0: ஏன் மன்னா?
1: உங்களை கூகுள் பிளே ஸ்டோர் எங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டதான் சொன்னேன், தொட்டு காட்ட சொன்னேனா? எதற்காக என்னுடைய போனை தொட்டீர்கள்? அதற்காக உங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம். 1000 ரூபாயை எடுத்து வைத்து விட்டு அரசவையை விட்டு கிளம்பும் ஐயா.
0: என்ன?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
8: இணைந்து வழங்குவோர்
9: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.

0: எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994 3960 14.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
3: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டு தவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடை கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு தாவணி மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: மே 14
0: ஹரிப்பூரின் ரெஹானா என்ற ஊரில் பிறப்பு.
2: திறமையால் பிரிட்டிஷ் இந்திய படையில் அதிகாரியாக இடம் கிடைப்பு.
0: 1951
2: பாகிஸ்தானின் படைத்துறை தலைமை தளபதியாக பொறுப்பு.
0: இப்பதவியை ஏற்ற முதல் பாகிஸ்தானியர் என்ற சிறப்பு.
2: 1907
0: முன்னாள் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் பிறந்த நாள்
2: என்று.
0: ஸ்டார் வார்ஸ் இந்தியானா ஜோன்ஸ் படைப்புகளுக்கு சொந்தக்காரராக,
2: திரைப்பட உலகின் கற்பனையாளராக,
0: படைப்புகள் வெளியானது புத்தகங்களாக,
2: வீடியோ விளையாட்டுகளாக,
0: முதல் முறை உரிமம் வழங்கப்பட்ட அனிமேஷன் திரைப்படங்களாக.
2: 1944
0: அமெரிக்க திரைப்பட இயக்குனர் ஜார்ஜ் லூகாஸ் பிறந்த நாள்
2: என்று.
0: கம்போடியாவுக்கான யுனெஸ்கோ தூதுவராக நியமிக்கப்பட்டார்.
2: அவரின் தந்தை மன்னர் சிகான் திடீரென முடித்திறந்தார்.
0: ஒரு வாரத்திற்கு பிறகு மன்னனாக முடிசூட்டப்பட்டார்.
2: பதவியை நாட்டின் பிரதமர் உறுதிப்படுத்தினார்.
0: 1953
2: கம்போடியாவின் அரசர் நொரோடோம் சிகாமுனி பிறந்த நாள்
0: இன்று. மனிதர்களை மட்டுமே தாக்கும் கிருமி கொண்டது
2: அதிக தொற்றுத்தன்மை.
0: அந்த உயிர்கொல்லியின் பெயரே
2: பெரியம்மை.
0: வேரியோலா மேஜர்
2: மற்றும் வேரியோலா மைனர் என்ற நச்சுயிர்களால் உண்டாவது உண்மை.
0: எட்வர்ட் ஜென்னர் இதற்கு மருந்தை கண்டு செய்தார் உலகிற்கு நன்மை.
2: நோய் எதிர்ப்பு முறையின் தந்தை என்ற பட்டம் வந்தது.
0: கண்டுபிடிப்பை காட்டிலும் உன்னத உயிர்களை மருந்து காப்பாற்ற உதவியது.
2: கௌபாக்ஸ் என்ற பசுவுக்கு மடிக்காம்பு புண்ணாகியது.
0: அம்மடி பாலே பெரியம்மைக்கு மருந்தாகியது.
2: மருந்து செலுத்தப்பட்ட முதல் நோயாளி சிறுவன்
0: ஜேம்ஸ் பிப்ஸ்.
2: மருத்துவ உலகில் பதிந்தது அந்த பெயர்.
0: 1796
2: எட்வர்ட் ஜென்னர் பெரியம்மைக்கான தடுப்பூசியை அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்
0: இன்று. திருநாடு என்றால் உலகிற்கு தெரியும்
2: யூதேயாம்,
0: சமாரியா,
2: கானான் என்ற பல பெயர் என்று வரலாற்றால் புரியும்.
0: இஸ்ரேலியல் என்ற சொல்லை
2: மெனப்தா நடுக்கல்லால் உலகம் அறியும்.
0: இஸ்ரேலில் பிறந்தவர்களை சபாரா என்றே அழைப்போம்.
2: மத்திய கிழக்கின் வர்த்தக தலைநகராக விளங்கும் ஐக்கிய அரபானது
0: மேற்கு நாடுகளை ஒத்த வளர்ச்சியை அடைந்திருக்கிறது.
2: பன்னாட்டு நிறுவனங்கள் அனைத்தும் ஸ்தாபனங்களை நிறுவியுள்ளது.
0: 7 நாடுகள் இவ்வமைப்பால் உருவானது.
2: 1948
0: இஸ்ரேல் நாடு தனி நாடாகி
2: தற்காலிக அரசை அறிவித்த நாள்.
0: அரபு நாடுகள் இஸ்ரேலை தாக்க தொடங்கிய நாள்
2: என்று.
0: இரண்டாம் உலகப் போர் முடிந்ததிங்கே.
2: அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் முறிதல் அங்கே.
0: இதற்கு பெயர் பனிப்போர் என்று வரலாற்றில் ஆனதங்கே.
2: பாதுகாப்பை கருதி கம்யூனிச

0: நாடுகளால் உருவான ஒப்பந்தம் வார்சா உடன்பாடு.
1: அது நேட்டோ ஒப்பந்தத்திற்கு எதிரான செயல்பாடு.
0: அமெரிக்க தலைவர் ரொனால்ட் ரேகனாலும்
1: சோவியத் தலைவர் மைக்கேல் கோர்ச்சோவாலும்
0: பனிப்போர் 1980களில் முடிவானது.
1: 1955
0: பனிப்போர் காலத்தில்
1: சோவியத் உட்பட 8 நாடுகள்
0: வார்சா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனால்
1: இன்று கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்

0: 1955
1: பனிப்போர் காலத்தில்
0: சோவியத் உட்பட 8 நாடுகள்
1: வாசா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாள்
0: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
7: இணைந்து வழங்குவோர்
8: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: மேக முகில்களின் வழியே இசை பாடி வரும் இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை.

மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அறிவிப்பு இது. 2026-2027 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமையாசிரியரை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.

0: கோடை பண்மலை 100.5 சுகமான காலை
1: நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: இதுவரை பல்சுவை தகவல்களோடு காலை பொருளிதனை இதமாக்கிச் சென்றது சுகமான காலை. இனி தொடரவிருக்கின்றது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதுடராகம் தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியின் முகப்பில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டோ ரமோலா பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியோராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டது திமுகவின் வெற்றி என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாகேத் மைனனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சந்தோஷ் ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். வவுசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கிடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை அணியை தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே கொளுத்தும் கோடை வெயிலிலே சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான்
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: சென்னை பண்பலை 105 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 7382812345.
0: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
7: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
8: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
9: வணக்கம் நேயர்களே. கும்ப உருட்டி அருவிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கோங்க அப்படின்னு சொல்றவங்களும் அது கேரளாவில் தானே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் வாழ்த்துக்கள். போகாதவங்கள அங்கே வரவேணான்னு சொல்லியிருக்கிறாங்க கேரள வனத்துறையினர். ஏன்னா மழை இல்லாமல் தண்ணி இல்லை. இது தென்காசி மாவட்டம் மேக்கரைக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்றனால குற்றாலம் போகிறவங்க அப்படியே ஒரு எட்டு போயிட்டு வரலாம்னு நினைக்கலாம். அதுக்காக முன்னெச்சரிக்கையாக சொன்னோம், குற்றாலத்திலையும் தண்ணீர் வரத்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே போங்க. அதே நேரத்தில் கோடை பண்பலையின் மனதோடு ராகத்துக்கு நீங்கள் வாங்க. தென்காசி மாவட்ட நேயர்களே என அன்போடு அழைக்கிறோம். தென்காசி மாவட்ட நேயர்கள் வரலாம் அப்படின்றதான் இப்படி சுற்றி வளைச்சி சொன்னையா அப்படின்லாம் கேட்கக்கூடாதுங்க. வாங்க, கூப்பிட்டா வந்துடுங்க. எண்கள் இது தான், அறிமுக நேயர்களுக்கான எண் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. வாங்க இணைப்பில் யாருங்க. வணக்கம். வணக்கங்க
10: சார். வணக்கம் சார்.
9: யார் யார் பேசுறீங்க
10: சார்? இந்த தென்காசி மாவட்டம் குருவிகுளம் வட்டம் ஐயநீரிலிருந்து செல்வப்பிரபு பேசுறேன் சார்.
9: செல்வப்பிரபு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செல்வப்பிரபு?
10: சார் நான் இந்த வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். வியாபாரம்?
9: என்ன வியாபாரம்?
10: இந்த எங்க ஊர்ல தீப்பிடி கம்பெனி அதிகம் சார்.
9: சரிங்க.
10: அங்க போய் இந்த சணல் சாக்கு, அங்க ரிட்டர்ன் சாக்கு கிடக்கும் சார். அவங்க யூஸ் பண்ணது போக வச்ச சாக்கு இருக்கும். அந்த சாக்கை வாங்கி கொண்டு வந்து சணலை வச்சு திருப்பி தச்சு திருப்பி விற்க வியாபாரம்.
9: இதுக்கு பேசாம பருத்தி குடம்ல இருந்து பருத்தி குடம்ல இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ற மாதிரி, அதை ஏன் பிரிச்சு திரும்ப போட்டு திரும்ப விற்கிறீங்க? அப்படியே விற்கலாமா? விற்க முடியாதா?
10: இல்லை சார், அந்த சாக்கில் வந்து அவங்க இந்த லோடு மேன் அவங்க இறக்கின ஓட்டை கிழிச்செல்லாம் இருக்கும் சார். அதை தச்சு விற்கணும்.
9: சரி பண்ணிட்டு
10: சணலை வச்சு தச்சு விற்கணும்.
9: சரி, பரவாயில்லையா? பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு?
10: அதெல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு சார். போதுங்கிற அளவுக்கு வருமானம்
9: இருக்கு.
10: ஆமா சார், ஆமா சார், ஆமா.
9: போதும் அப்படின்ற வருமானம் இருக்கனால வந்தா கிடைக்குமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
10: என்னது சார்,
9: எதுவும் தான் அப்படியே வரும். இது உங்கள்ட்ட தான் தாராளமா நிதி இருக்குல்ல?
10: ஆமா சார், சார் இல்ல நேத்து நைட்டு கூட நினைச்சேன். நீங்க நிலையத்துல உள்ள எல்லாருமே எங்க ஊருக்கு ஐயநெறிக்கு வாங்க சார், எங்க வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்காரமா சிக்கன் பிரியாணி நல்லா பண்ணுவாப்ல, எல்லாத்துக்குமே

0: நிஜமாவா?
1: உண்மை சார், உண்மையா தான் சார், நான் உண்மையா தான் சார்.
0: இல்லை இல்லை, வர்றது பற்றி பிரச்சனை இல்லை, நல்லா சமைப்பாங்களா அப்படின்றது தான், வேறு ஒன்றும்
1: இல்லை சார். இல்லை, சிக்கன் பிரியாணி அருமையாக சமைப்பாங்க சார், நானே விரும்பி சாப்பிடுவேன்.
0: நீங்கள் அதை சொல்லக்கூடாது, எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் கடையில் போய் சாப்பிட மாட்டீங்கல்ல? ரொம்ப நன்றி செல்வ பிரபு, ரொம்ப அருமையாக கால நேரத்தை பேசி நிறைவு செஞ்சிருக்கிறீங்க, நன்றி.

இப்படி சூடு.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம்.

0: மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 7382812345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல 3rd இயர்.
8: நான் 2nd இயர்.
9: நான் 1st இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
7: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
9: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
7: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
9: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
10: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
11: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
12: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
13: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு. சூப்பர் காலேஜ்,
14: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
15: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
16: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
17: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
18: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
19: நம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 7382812345.
19: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம், இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
12: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
13: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு. சூப்பர் காலேஜ்,
14: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
19: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
0: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
0: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
19: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
12: நினைவாற்றல் என்பது ஒரு கலை, புத்திசாலித்தனம் என்பது வேறு ஒரு வகையான அறிவு. மீண்டும் நான் வார்த்தையை சொல்கிறேன், நினைவாற்றல் என்பது ஒரு வகை கலை, ஆனால் புத்திசாலித்தனம் என்பது வேறு ஒரு வகையான அறிவு. நினைவாற்றல் உள்ளவர்களை அறிவாளிகளாக நினைக்கிறார்கள், இது உண்மை அல்ல. அறிவாளி என்கிற நிலை வேறு, நினைவாற்றல் என்பது வேறு வகையான ஒரு நிலை. இரண்டும் பெருமைக்குரியது, இரண்டும் பாராட்டுக்குரியது, இரண்டும் அவசியமானது, அவையெல்லாம் தனி. நான் மேடைகளில் பேசுகிற போது பார்த்திருக்கிறேன், கடகட கடகட என்று ஒரு பாடலை ஒரு 3 மணி நேரம் ஒப்பித்தால், 10 நிமிடம் அப்படியே வரிசையாக ஒப்பித்தால் படபட படபட என்று கைதட்டுவார்கள். இதில் என்ன இருக்கிறது, என்ன செய்தி இருக்கிறது? ஒப்புவிக்கிற சாமர்த்தியம் ஒரு அறிவாக கருதப்படுகிறது, இது உண்மை அல்ல. நினைவாற்றல் உள்ளவர்கள் ஒப்புவித்து விடுவார்கள், அதில் உள்ள ஒரு செய்தி கூட அவர்கள் வாழ்க்கைக்கு உள்ளே போயிருக்காது. புத்திசாலித்தனமுடைய பல பேருக்கு சுத்தமாக நினைவாற்றல் இருக்கவே இருக்காது. நம்புவீர்களா, எடிசனை போன்ற ஒரு புத்திசாலியை உலகம் பார்க்க முடியுமா?

0: ஐன்ஸ்டீனை போன்ற ஒரு புத்திசாலியை உலகம் பார்க்க முடியுமா? இவர்களுக்கெல்லாம் நினைவாற்றலே கிடையாது. நான் சொல்லுவது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கலாம். உலக யுத்தம் முடிந்த பிறகு ரேஷன் கடையில் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் நின்று கொண்டிருக்கிற போது கடைக்காரர் ஒவ்வொருவரையாக அழைக்கிறார். எடிசன் என்ற அழைப்பை கொடுத்து அவரை கூப்பிடுகிறார். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் நகர்ந்து போய் அவரிடத்தில் தன்னுடைய அட்டையை கொடுத்து பெற வேண்டிய பொருளை பெறுவதற்கு பதிலாக பேசாமல் நின்று கொண்டிருக்கிறார். எல்லோரும் கேட்கிறார்கள், அவரை திரும்பி பார்த்துவிட்டு, நீங்கள் தானே எடிசன், ஏன் நீங்கள் போகவில்லை? அந்த கடைக்காரர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாரே, நீங்கள் ஏன் போகவில்லை என்று கேட்கிறார்கள். அப்போது என்ன பதில் சொன்னார் தெரியுமா எடிசன்? ஓ, நான் தான் எடிசனா? இருக்கலாம். இப்போது எனக்கு நினைவுக்கு வந்துவிட்டது, சில பேர் என்னை எப்படி அழைக்கிறார்கள், நான் தான் எடிசனா? அப்படியானால் நான் போய் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். நம்ப முடிகிறதா? தன்னுடைய பெயர் என்ன என்பது கூட அவருக்கு நினைவில் இல்லை. இமானுவேல் காண்ட் என்பவர் உலகை ஒலுக்கிய ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர். அவரை தாண்டிவிட்டு நீங்கள் உளவியல் கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது என்று எழுதுகிறார்கள். இந்த இமானுவேல் காண்ட் உலகை ஒலுப்பிய அத்தனை பெரிய சிந்தனையாளரை பற்றி ஒரு வேடிக்கையான செய்தி உண்டு. அவர் நடைப்பயிற்சி, வாக்கிங் நடைப்பயிற்சி போட்டுவிட்டு மாலையிலே தம்முடைய வீடு திரும்புகிறார். மாலை தம்முடைய வீட்டுக்கு திரும்பி கதவை தட்டிய போது வேலைக்காரர் இருட்டிலேயே உள்ளிருந்து பார்த்தவர் வந்திருப்பவர் காண்ட் என்பது தெரியாமல் ஒரு வார்த்தை சொன்னார். ஐயா வெளியில் போயிருக்கிறார், வருவதற்கு தாமதமாகும் என்றார். அவருக்கு பார்வை மங்கல், அதனால் வந்திருப்பது காண்ட் என்று தெரியாமல் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்பது புரியாமல் ஐயா வெளியில் போயிருக்கிறார், அவர் பிறகுதான் வருவார், கொஞ்சம் தாமதமாகும் என்று சொல்கிறார். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அப்படியா, ஐயா வந்த பிறகு வருகிறேன் என்று இமானுவேல் காண்ட் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விட்டார். இது நம்முடைய வீடுதான், நம்முடைய வேலைக்காரருக்கு சரியாக கண் தெரியவில்லை, நாம் சரியாக நம்முடைய வீட்டிற்குள் வந்திருக்கிறோம் என்பது அவருக்கு தோன்றவில்லை என்கிறார்கள். நினைவாற்றல் சுத்தமாகவே அவருக்கு இல்லை என்கிறார்கள். அவர் தம்முடைய அறைக்கு வருவாராம். வாக்கிங் ஸ்டிக், அதை ஓரிடத்தில் வைத்துவிட்டு, கைத்தடியை ஓரிடத்தில் வைத்துவிட்டு படுக்கையில் படுப்பதற்கு பதிலாக ஒரு நாள் முழுவதும் கைத்தடியை படுக்கையில் போட்டுவிட்டு இவர் போய் சுவர் ஓரமாக நின்று கொண்டார் என்று எழுதுகிறார்கள். இப்படியெல்லாம் நினைவாற்றலே இல்லாமல் இருந்தவர்கள் அளவு கடந்த புத்திசாலிகளாக பல காரியத்தை செய்திருக்கிறார்கள். இன்றைய நம்முடைய கல்வி முறை அதிக மதிப்பெண்களை தருவதற்கு நினைவாற்றலை நம்பியிருக்கிறது.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: படிக்கும் போது ஸ்டூடெண்டா, முடிக்கும் முன்பே பிளேஸ்மெண்டா,
3: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630.
2: செட்டிநாடு
4: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
5: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
4: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
5: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
4: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
5: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 7382812345.
8: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
9: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
8: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
9: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
10: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
11: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
10: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8220782333.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்
13: உஷா.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்.
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்.
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நேரம் 8:23, கொடை பண்பலை 100.5 MHz மனதோடு ராகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நேர்களே, 9 மணிக்கு வானவில். அடுத்தது என்ன? பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு அடுத்த நகர்வு குறித்து விழிப்புணர்வு தரும் நிகழ்ச்சியாக மலர இருக்கிறது. இன்று நர்சிங் படிப்பு குறித்த மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர், பிரீத்தி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் டி அருள்மொழி அவர்கள். வாங்க, இன்று காலை 9 மணிக்கு இப்போ தென்காசி மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டே இருக்கிறது மனதோடு ராகம். இணைப்பில் யாருங்க? வாங்க, வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கங்க.
4: வணக்கங்க.
3: யார் பேசுறீங்க?
4: தென்காசி மாவட்டம் மேலகுரத்துல இருந்து பேசுறேங்க.
3: பேரு?
4: கீதா.
3: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா கீதா?
4: நாங்க ஹவுஸ்வைஃப் தாங்க.
3: யார் யாரெல்லாம் இருக்காங்க வீட்டில்?
4: நானே எங்க பொண்ணும் தான் சார் இந்த மேலகுரத்துல இருக்கோம். நாங்க இங்க வேலை, எங்க பொண்ணுக்கு இங்க வேலை இருக்குங்க, அதனால நாங்க தென்காசி வந்திருக்கோங்க. நாங்க கரூர் மாவட்டம், சொந்த ஊர் கரூர் மாவட்டம். இங்க நாங்க இப்போ 3 வருஷமா இங்க இருக்கோம்.
3: சரி, இப்ப தென்காசியில நீங்களும் மகளும் இருக்கீங்க?
4: ஆமாங்க சார், வேலை.
3: சரி, பரவாயில்ல பரவாயில்ல. வீட்டில் இருக்க தங்கத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, 1 பவுனுக்கு 500 ரூபா மாதம் மாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன்.
4: சரிங்க சார்.
3: என்ன செய்வீங்க
4: சார் அந்த அளவுக்கு? பவுன் என்ன கொஞ்சம் விலையா சார் இருக்குது?
3: இல்லை, இப்போ தங்கத்தை வாங்காத அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, 1 வருஷத்துக்கு வாங்காதீங்க. இப்போ அதுக்கு நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு, 1 கிராமுக்கு 500 ரூபா மாதம் மாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பாருங்களேன், கூட்டி கழிச்சு பாருங்கள். 10 பவுன் வச்சுருந்தீங்கன்னா மாதம் 1,000 ரூபா கிடைக்குமா?
4: ஆமாங்க சார்.
3: ம், 1 வருஷத்துக்கு என்னது அப்படின்றத கணக்கு பாருங்கள். நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம், என்ன செய்வீங்க?
4: அது வாங்கிக்கலாங்க சார், ஏன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருக்கும்.
3: கொடுத்துருவீங்க?
4: கொடுத்துருவேங்க சார், ஏன்னா நகை அப்படியே தான் சார் இருக்கும். நம்மளுக்கு வட்டி மாதிரி தான் சார் வருது.
3: நகை அப்படியே இருக்கும், 2 மாதத்துக்கு வட்டி வரும், 3வது மாதத்துக்கு ஆள் இருப்பாரா அப்படின்னு யோசிக்க மாட்டீங்களா?
4: நம்பிக்கையான ஆளுங்க இருக்கோங்க சார்.
3: ம், சரி
4: சார், நம்பிக்கையான ஆளுகிட்ட தான் சார் கொடுப்போம்.
3: ம், சரி சரி. ம், சரி, அவன் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி கீதா. என்ன பாட்டு கேட்கலாம் காலை நேரத்தில்?
4: எனக்கு தாய் கிழவியிலேருந்து
3: கேக்கலாம். நன்றி.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை நூறு ஐந்தில். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 7382812345.
0: வழங்கிய மனதோடு ராகம் இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
7: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
8: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
9: கோடைப்பன் விலை நெருப்புள்ளி ஐந்தில் இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
11: வைக்கிங் பனியன்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் 8:32, கொடை பண்பலை 100.5 MHz இது மனதோடு ராகம் தந்து கொண்டிருக்கிறது. இன்று தென்காசி மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாங்க, அறிமுக நேயர்கள் 24, 24, 24, மகளிர் 24, 24, 29, மற்ற அனைவரும் 24, 24, 26, மற்றொரு எண்ணும் இருக்கிறது 290, 333. கொடைக்கானலின் முன்னிணைப்பு எண் 0452.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.

0: கேள்விகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
3: திருச்சி சாரதாஸ்,
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 97

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
8: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
9: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: நேரம் 8:42, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். இது வானவில் அடுத்த நிகழ்ச்சியாக வர இருக்கிறது. அடுத்தது என்ன? பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு அடுத்த நகர்வு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. இன்று நர்சிங் படிப்பு குறித்த மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர், பிரீத்தி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் டி அருள்நிதி அவர்கள். இப்போது தென்காசி மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகத்தில். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பருக்கு வணக்கம். யாருங்க?
6: வணக்கம்.
5: யார் பேசுறீங்க?
6: மதன்குமார்.
5: எங்கிருந்து பேசுறீங்க மதன்குமார்?
6: தென்காசியிலிருந்து. எந்த இடம் தென்காசியில குறிப்பா? குறிப்பா நாங்க இன்னைக்கு நேற்று தான் குடி வந்தோம்.

0: விருதுநகர் மாவட்டம். சரி,
1: இதுக்கு முன்னாடி அங்க இருந்தோம், இங்கே வந்திருக்கோம்.
0: இப்போ தென்காசியில் அட்ரஸ் தெரியல. ம், சரி, அட்ரஸை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க?
1: எங்கள் அப்பா இப்போ வெளியே போயிருக்காங்க, வந்தோடனே கேட்டு சொல்கிறேன்.
0: ஏன் தென்காசிக்கு கூடி போனீங்க நீங்கள் மதன்குமார்?
1: எங்கள் பாட்டி ஊரில் இருந்தோம், அடுத்து இங்கே வரணும்னு எங்கள் அப்பா சொன்னார், இங்கே வந்தோம்.
0: தென்காசியில் யார் இருக்கா?
1: மாமா இருக்காங்க.
0: மாமா இருக்காங்க, சரி. என்ன படிக்கிறீங்க மதன்குமார்?
1: செவன்த்.
0: செவன்த்து, சரி. என்ன பாட்டு கேட்கலாம் மதன்குமார்?
1: முட்டைக்கலக்கி.
0: கலக்கிறலாம், அதுக்கு முன்னாடி சின்ன விளம்பர இடைவேளை இருக்குது, அதை கேட்டுட்டு உங்களுக்கான பாடல் வழங்க இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 MHz.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

நீங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில்

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு

17+ யுஜி கோர்சஸ், 9+ பிஜி கோர்சஸ், 5+ பிஹெச்டி கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பண்பலை நொறுபொழியில் சைபால்
3: முகத்தில் வருவா சைபால் சொரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
0: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு முனிவர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறார். சும்மா உட்காந்துருக்கல, ஒரு ஊசியில் நூலை கோத்து தன்னுடைய வேட்டியில் இருந்த ஒரு கிழிசலை தச்சிக்கிட்டு இருக்கார். கை தான் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தது, மனசு கடவுளை நினச்சிக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பார்வதியும் பரமசிவனும் ஆகாய வீதியில் அப்படியே வலம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மரத்தடியில் ஒளிப்பழம்பாக உட்கார்ந்துருந்தார் முனிவர். பார்வதி இதை கண்டதும் உடனே பரமசிவன் பக்கம் திரும்பி, அங்கே மரத்தடியில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். பார்த்தேன்னார் அவர். அப்புறம் என்ன, அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நாம் எப்படி சும்மா போகிறது, வாங்க அங்கே போய் அவருக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. பரமசிவன் முகத்தில் புன்னகை. அவனை பற்றி லேசாக நினைக்காத, அவன் அந்த நிலையெல்லாம் கடந்தவன். இப்போதைக்கு நாம் அவங்கிட்ட போகிறது வீண் வேலை, அதனால் வேணாம் வா, நாம் நம்ம வழியிலேயே போவோம் அப்படின்னார். இருந்தாலும் பெண்கள் சொன்னால் சொன்னது தானே, பிடிவாதத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்களே. அப்படி இருக்கிறப்போ அம்மைங்கிற மாயாசக்தி ஆண்டவனை சும்மா விட்டுருமா, கட்டாயப்படுத்தி மரத்தடிக்கு அழைச்சிட்டு வந்துட்டுது. வழக்கமாக ஆண்கள் என்ன செய்வாங்களோ அதே தான் அவரும் செஞ்சுட்டார். அதாவது சொல்கிறத சொல்லி பார்த்துட்டு வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டார். ரெண்டு பேரும் வந்து அந்த முனிவர் முன்னாடி நின்று வணக்கம் சொன்னாங்க. முனிவர் நிமிந்து பார்த்தார். அடடே அம்மையும் அப்பனுமா, வாங்க அப்படின்னு சொல்லி அன்பாக வரவேற்றார். தாகத்தோடு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி மோர் கொடுத்து உபசரித்தார். அவ்வளவுதான், அதை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு துணி கிழிச்சலை தைக்க ஆரம்பிச்சுட்டார். பரமசிவனும் பார்வதியும் கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து பார்த்தாங்க. அவர் நிமிந்து பார்க்குற வழியை காணும், சரி நாங்கள் புறப்படுறோம் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க வணக்கம்னார் முனிவர். அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் துணியை தைக்க ஆரம்பிச்சுட்டார். பார்வதி பரமசிவன் பக்கம் திரும்பி கேளுங்கங்கிறது மாதிரி அப்படி கண்ணை காட்டுறாங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு முனிவரை பார்த்து, தவ செல்வரே, நாங்கள் ஒருத்தருக்கு காட்சி தந்துட்டா ஏதாவது வரம் கொடுத்துட்டு போகிறது தான் பழக்கம், அதனால் உங்களுக்கும் ஏதாவது வரம் அப்படின்னு இழுத்தார். முனிவர் சிரித்தார். வரமா, உங்கள் தரிசனத்தை விடவா, அதெல்லாம் இந்த கட்டைக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் உங்கள் வழியை தொடருங்க அப்படின்னார். சொல்லிவிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சுட்டார். இருந்தாலும் பார்வதியும் பரமசிவனும் விடுற மாதிரி இல்லை, ஏதாவது வரம் கொடுக்காமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு புடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தார் முனிவர், சரி அப்படி கட்டாயமாக வரம் கொடுத்துட்டு தான் போகணும்னு நீங்கள் நினச்சா ஒன்று செய்யுங்க, எனக்கு ஒரு வரம் கொடுங்க, அதாவது இந்த ஊசிக்கு பின்னாடியே இந்த நூல் போகிறதுக்கு வரம் கொடுங்க ஒன்றார். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏற்கனவே தான் இந்த ஊசிக்கு பின்னால் இந்த நூல் போயிட்டு இருக்குதே, இதுக்கு நாங்கள் என்னத்துக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதை தான் நானும் கேட்குறேன், நான் ஒழுங்கு தவறாமல் நடந்துக்கிட்டு வந்தால் வரவேண்டிய பலன் நியதிப்படி தானாக பின்னாடி வரும், இடையில் நீங்கள் எதுக்கு எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் முனிவர். இதை கேட்டதும் பரமசிவனும் பார்வதியும் சிரிச்சுக்கிட்டே அவங்க வழியில் போயிட்டாங்களாம். இந்த முனிவர் எழுதிய காட்சிக்கு பேர் தான் மருள் நீங்கிய மாசரு காட்சி அப்படிங்கிறார் நினைவு கலை ஏந்தல் பதின் கவனகர் திருக்குறள் ராமையா. 30 வயசில் பார்வையை இழந்த இவர் முப்பால் ஒளியின் துணையால் வந்து காலத்தை வென்றவர், கடந்த காலத்தில் வாழ்ந்தவர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீக்கி மாசரு காட்சி அவருக்கு அப்படின்னு ஒரு குறள் வருது இல்லையா, அதாவது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு. அந்த மருள் நீங்கிய மாசரு காட்சின்னா என்ன அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். மனசை வந்து தூய்மைப்படுத்த தவறியவர் இறைவனை நம்பியும் பயனில்லை, இறைவனை நம்பாமல் இருந்தும் பயனில்லை. ஆக உண்டுங்கிறதும் இல்லைங்கிறதும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு புள்ளியில் போய் முடியுது அப்படிங்கிறார் அவர். அதனால் ஒருத்தன் வந்து ஆத்திகனா நாத்திகனாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் மனசு தூய்மை உள்ளவனா இல்லையா அப்படிங்கிறதான் முக்கியம். இதுதான் இன்றைக்கி தகவல் அப்படின்னு சொல்லி முடிக்கிற இந்த நேரத்தில் எதிரில் ஒரு வானொலி நேயர் வந்து நிற்கிறார்.

0: என்னங்க விஷயம்னு விசாரிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்குறோம். அடிக்கடி புராண கதைகளை சொல்லி நீங்கள் எங்கள் பொறுமையை சோதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு

0: தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கிய மனதோடராகும்
3: வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நிறைவுக்கு வருகிறது. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸின் மனதோடு ராகம் இனி வானவில் செய்தி சுருக்கம் தந்து தொடங்கும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்ட் அமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியரோடாவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட்டு வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டதே திமுகவின் வெற்றி என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாஜா, சாகேத் மைனனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கமித்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: இனிய காலை வணக்கம் நேர்களே. வானொலியில் நாள்தோறும் சமூகத்தின் மாற்றம் பெற கருத்துக்களோடு புலரும் வானவில் தரவிருக்கும் இன்றைய வண்ணம் அடுத்தது என்ன? பள்ளிப்படிப்பை முடித்து வாழ்வின் அடுத்த எல்லையை நோக்கி பயணத்தில் நர்சிங் படிப்பு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் பிரீத்தி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் டி அருண்மொழி அவர்கள். நர்சிங் படிப்புகள் குறித்த சந்தேகங்களுக்கு தெளிவு பெற அழைக்கலாம் 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஓர் எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண்ணான 4542 சேர்த்து வாருங்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள்.

0: அன்பு நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்களோ காலை வணக்கங்கள் சொல்லி நிகழ்ச்சியில் இணைகிறேன் மயிலப்பன். வானவில்ல இன்றைய வண்ணம் அடுத்தது என்ன? நர்சிங் படிப்பு குறித்த கலந்துரையாடலா இன்றைய வானவில் நிகழ்ச்சி அமைய காத்திருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரீத்தி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் டி அருள்மொழி அம்மா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைகிறாங்க. அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக கொடுங்களேன். எத்தனை வருஷம் கல்வி பணியில் சேவை செஞ்சிட்ருக்கீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லாமா?
1: சார், முதலாவதா கோடை பல்மலை அனைவருக்கும் பிரீத்தி செவிலியர் கல்லூரியின் சார்பாக இனிய காலை வணக்கங்கள். மேலும் கோடை பல்மலையின் வானவில் நிகழ்ச்சியின் மூலம் செவிலியர் துறையை பற்றி விளக்க உரையாற்றும் வாய்ப்பை வழங்கிய கோடை பல்மலை நிர்வாகத்திற்கும் பிரீத்தி செவிலியர் கல்லூரியின் நிர்வாகத்திற்கும் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேராசிரியர் முனைவர் அருள்மொழி, தற்போது மதுரை பிரீத்தி செவிலியர் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறேன். இந்த முதல்வர் பணியில் கடந்த 25 ஆண்டுகளாக எனக்கு அனுபவங்கள் இருக்கிறதுங்க சார்.
0: அப்போ 25 வருஷமா வெறும் கல்வி பயிற்றுவித்தல் இது தொடர்பாகவே செயலாற்றிட்டு இருக்கீங்க, அப்படிதானங்கம்மா?
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
0: நல்ல ஒரு தொடக்கம் தந்தீங்க. உங்கள்கிட்ட முத ஒரு கேள்வி கேட்கணுமா? முத கேள்வி என்னன்னா, செவிலியர் பாடப்பிரிவு, இப்போ நர்ஸ் ஆகணும்

0: ஆசைப்படுறோம், யார் யார் படிக்கலாம், குறைஞ்சபட்சம் இதை படிச்சிருக்கணும், 12வது பாஸ் பண்ணியிருக்கணும்ப்பா, இல்லை 10வது பாஸ் பண்ணியிருக்கணும்ப்பா, இல்லை 12வதுல இந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கணும்ப்பா, இப்படி அடிப்படை தகுதின்னு எதுவும் இருக்குதா, என்ன இருக்கு சொல்லலாமாம்மா?
1: ஆமாங்க சார், இந்த கேள்விக்கு ஒரு சிறிய விளக்க உரையா செவிலியர் படிப்பு பற்றி சொல்லிட்டு அதனை தொடர்ந்து யார் யார் படிக்கலாம், அடிப்படை தகுதி என்னென்ன வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
1: இந்த செவிலியர் படிப்பானது 3 வகையான படிப்புகளை கொண்டு இருக்குது சார். 1 பிஎஸ்சி நர்சிங் 4 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ், அதாவது 4 இயர்ஸ் பட்ட படிப்பு சார். இந்த பிஎஸ்சி நர்சிங் 4 இயர்ஸ் பட்ட படிப்புக்கு 12 வகுப்பு வெற்றிகரமாக படித்து முடித்த மாணவ மாணவியர்கள் இருபாலரும் படிக்கலாம். இந்த பட்ட படிப்புக்கு 12 வகுப்பு பாடங்களில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் 17 வயது நிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 40% முதல் 45% மதிப்பெண்கள் பெற்று இருக்க வேண்டும். நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பட்ட படிப்புக்கு தேவையான தகுதி அடிப்படைகள் சார்.
0: சரிங்கம்மா, ரெண்டாவதா?
1: ரெண்டாவது 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங், 3 இயர்ஸ் படிக்கணும் சார் நர்சிங். இதுல பிளஸ் டூல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி வச்சிருக்கலாம், அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் படிச்சிருக்கலாம். அது இல்லாம அக்கௌண்ட்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப், இந்த மாதிரி படிப்பு பிளஸ் டூல படிச்சிருந்தாலும் இந்த 3 இயர்ஸ் டிப்ளமோ ஜெனரல் நர்சிங் கோர்ஸ் செவிலியர் துறையில படிக்கலாம் சார். 3வதா 2 இயர்ஸ் ஏஎன்எம் கோர்ஸ் சார். இதுவும் பிளஸ் டூ பாடங்களில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கலாம், ஆர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஆர் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், அந்த குரூப் படித்தவங்களும் இந்த 2 இயர்ஸ் ஏஎன்எம் கோர்ஸ் படிச்சிருக்கலாம். இந்த 3 படிப்புகளுக்குமே 17 வயது நிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 40% முதல் 45% மதிப்பெண்கள் பெற்று இருக்க வேண்டும்.
0: அப்போ செவிலியர் பாடப்பிரிவும் சொல்லிட்டீங்க நீங்க, பிஎஸ்சி நர்சிங் 4 வருஷம், டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங், அப்புறம் 2 இயர்ஸ் ஏஎன்எம் கோர்ஸ் படிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க, குறைந்தபட்ச வயது 17 இருக்கணுன்ற விவரத்தையும் பதிவு செஞ்சுருக்கீங்க.
1: பதினேழு
0: வயது பூர்த்தி செஞ்சுருக்கணும். சரிங்கம்மா, இப்போ நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணையிறாங்க, அவங்கள நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசலாம், இணைப்பில் இணைந்துட்டீங்க. வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க
2: ஐயா? தேனி மாவட்டம் கேக்கேபட்டில இருந்து ஆர் கார்த்திக் குமார் பேசுறேன் ஐயா.
0: ஆர் கார்த்திக் குமார் ஐயா, கேளுங்க ஐயா உங்களுடைய கேள்வியை.
2: ஐயா, நாள்தோறும் நல்ல தகவல்களை அடித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் இந்த வானவில் நிகழ்ச்சிக்கு அரிய முத்தான நிறைய வணக்கங்கள் ஐயா.
0: வணக்கம்.
2: இப்ப எங்களோட சந்தேகம் வந்து, என்னோட பொண்ணு பிளஸ் டூல நல்ல மதிப்பெண் பெற்றிருக்காங்க ஐயா, அவங்க அந்த மெடிக்கல் அந்த ரீதியா படிக்கணும்னு, இதுல நாங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தா சிறப்பான எதிர்காலம் இருக்கும், மக்களுக்கு சேவை செய்ய முடியும் ஐயா?
0: ஆமா, இதுக்கு என்னமா பதில், நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்களா, நர்ஸ் துறை, நர்சிங் இல்லைன்னா மெடிக்கல் படிக்கணும் அப்படி விரும்புறாங்களா?
2: ஆமாங்க ஐயா, இதுல மருத்துவத்துறை அந்த மாதிரி.
1: எவ்வளவு மார்க்குங்க ஐயா பிளஸ் டூல?
2: 534 மேடம்.
1: 534, உண்மையாவே ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்காங்க ஐயா. என்ன குரூப் ஐயா பிளஸ் டூல படிச்சிருக்காங்க?
2: செகண்ட் குரூப் மேடம்.
1: நியூ சயின்ஸ்ங்களா ஐயா?
2: ஆமாங்க ஆமாங்க மேடம்.
1: அவங்க கண்டிப்பா 4 வருஷம் உள்ள பட்ட படிப்பு, அதாவது 4 இயர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் டிகிரி கோர்ஸ் படிக்க வைங்க ஐயா.
2: டிகிரி நர்சிங்?
1: ஆமாங்க ஐயா, 4 வருஷம் படிக்கிறதுங்க ஐயா, அதுக்கு வந்து பட்ட படிப்புன்னு சொல்லுவோம்.
2: சரிங்க மேடம். அடுத்து நான் வந்து அன்னைக்கு செவிலியர் தினத்த அன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்ல முடியும் மேடம்? உலகத்தில் உள்ள அனைத்து செவிலியர்களுக்கும் செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள் மேடம்.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க, நன்றி. அம்மா இப்போ இந்த கேள்வி

0: கேள்வியோடு நம்ம இப்போ இந்த பகுதியிலிருந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, பிறகு மீண்டும் வானவில் நிகழ்ச்சியில் இணைவோம். இன்றைய வானவில்லின் வண்ணம் அடுத்தது என்ன? நர்சிங் படிப்பு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், 12th இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், நர்சிங் படிக்கலாமா, இல்லை இவ்வளோதாங்க வாங்கியிருக்கோம், நர்சிங் படிக்கலாமா, படித்தா என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கும், இப்படி எக்கச்சக்கமாக நர்சிங் துறை சம்பந்தமான கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கலாம், கவுன்சிலிங் இருக்கா, எப்படி விண்ணப்பிக்கலாம், இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் மனதில் எழலாம். அந்த கேள்விகளை தாராளமாக தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு முன்வைக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
10: வாவ்,
9: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
13: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
14: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
15: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல், கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410255.
16: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
17: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
18: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
19: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
18: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
19: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
18: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் 1010.
19: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
20: சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
21: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி, மதுரை.
22: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
23: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
22: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
23: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
24: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி.

0: இயக்குளம் பிளஸ் டூவில் மதிப்பெண் அடிப்படையில் 25%, 50% மற்றும் 75% கட்டண சலுகை உண்டு. மாநில அளவில் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கட்டணம் முற்றிலும் இலவசம். அனைத்து இளங்கலை மற்றும் முதுகலை பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 7373710626.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
4: நேரம் 9:20. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம் அடுத்தது என்ன? நர்சிங் படிப்பு குறித்த கலந்துரையாடலாம் அமைஞ்சிருக்கு. பிரீத்தி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் டி அருள்மொழி அம்மான் மோட நிகழ்ச்சியில் இணைந்து நர்சிங் படிப்பு தொடர்பான கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு கேள்வி இருக்கா, நீங்கள் கேட்கணும்னு விரும்புகிறீங்களா, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை ஒரு முறை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. 24 24 24 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும், 24 24 26 என்ற எண்ணில், 24 24 26, 290 333 என்ற எண்ணில் அனைத்து நேயர்களும், 24 24 29 என்ற எண்ணில் மகளிரும் தொடர்பு கொண்டு பேசலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பு என்னான 0454 2 தொடர்பு கொண்டு பேசலாம். இப்போ யார் இணைப்பில் இணைகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
5: தொட்டியம், தொட்டியம் வட்டம், திருச்சி மாவட்டம்.
4: ஒன்று ஐயா, பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தொட்டியம் வட்டம் சொல்லிட்டீங்க, திருச்சி மாவட்டம்னு சொல்லிட்டீங்க. உங்கள் பேர்?
5: ராஜாம்.
4: ராஜாம்,
5: ராஜா, ராஜா,
4: ராஜா. சொல்லுங்க ஐயா.
5: ஒன்று ப்ளஸ் டூ இப்போ பண்ணியிருந்தேயா.
4: சரிங்க.
5: அதாவது பயாலஜி முடிச்சிருக்காங்க, அது காம நர்ஸ் படிக்கிறாங்களா இல்லை எப்படின்ட்டு கேட்கலாம்.
4: சரி. அம்மா, அவங்க பொண்ணு வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்களாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்
6: ஐயா? பொண்ணு மார்க் எவ்வளோங்க ஐயா?
5: 404.
6: 404?
5: ஆமாம் ஆமாம்.
6: பயாலஜி குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சிருக்காங்க. இவங்களுமே 4 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க ஐயா.
5: இல்ல கிராம சொல்லி படிக்கலாங்களா என்ன கேட்கும். அது எத்தனை வருஷம் படிக்கணும்?
6: அது வந்து 2 இயர்ஸ் படிக்கணுங்க ஐயா.
5: சரிம்மா. நாங்க திருச்சி மாவட்டம், எந்த ஏரியாவில் பண்றாங்க நாங்க தெரியும்
6: ஐயா. இதுல திருச்சி மாவட்டத்துல இருக்கிற செவிலியர் கல்லூரியில போய் நீங்க அப்ரோச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன படிக்கணுங்கிற டீடைல பத்தி எல்லாமே தெளிவா சொல்லுவாங்க ஐயா.
5: பண்ணலாமா?
6: அதிக வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா.
4: நன்றிங்க, நன்றி. இன்னொரு நேர் இணைப்பில் இணைகிறாங்கம்மா, அவங்களையும் சந்திச்சிடலாம். இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புகிறேன், ஆனால் என் நேர் என்ன கேள்வி முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம்.
7: வணக்கம் சார். வணக்கம் சார். மதுரை மாவட்டத்திலிருந்து.
4: மதுரை மாவட்டத்திலிருந்து யாருங்க ஐயா பேசுகிறீங்க?
7: என் பேர் கண்ணடிங்க சார். என் பொண்ணு, என் பொண்ணு வந்து இது பிஎஸ்சி பிசிக்ஸ் 4 வருஷம் கோர்ஸ் படிக்கணும்.
4: ஐயா கொஞ்சம் உங்கள் வானொலி ஓசையை குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். இல்லைனா ஒலிப்பெருக்கி போட்டு இல்லை ஸ்பீக்கர் போட்டு ஃபோனில் பேசுனீங்கன்னா பேச வேண்டாம். நீங்கள் அப்படியே காதில் வச்சு இயல்பாக பேசுங்க, நல்லா கேட்கும். ம், சொல்லுங்க.
7: அது வந்து 4 வருஷம் கோர்ஸ் பிசிஷன் படிக்கணும். அந்த கோர்ஸ் படித்தா கவர்மெண்ட்டில் வேலைக்கு வாய்ப்பு இருக்கா?
6: ஐயா, நம்ம இந்த வானவில் நிகழ்ச்சி மூலம் செவிலியர் துறையை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் ஐயா. நீங்க கேக்குற படிப்பு இந்த செவிலியர் துணைக்கு இணையான படிப்புங்கய்யா. மதுரையில உத்தங்குடிக்குல உத்தங்குடியிலதான் நம்ம காலேஜ் இருக்கு. நீங்க நேர்ல வாங்க, இந்த படிப்பை பத்தி பேசலாங்கய்யா.
4: சரிங்கம்மா. இப்ப இன்னொரு விஷயம் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, எல்லா இப்ப பொதுவா ஒரு பொறியியல் படிப்பா இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங்

0: எடுக்கிறோன்னா கவுன்சிலிங் இதை மாதிரிலாம் நடக்குது. இப்போ அதற்கான கவுன்சிலிங்கான தேதி அறிவித்து அதற்கான வேலைகளும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி நர்சிங் படிப்புக்கு கவுன்சிலிங் இருக்கா, கலந்தாய்வு இருக்கா, தனியாக விண்ணப்பிக்கணுமா, என்ன பண்ணணும்?
1: நர்சிங்க்கும் கலந்தாய்வு இருக்குதுங்க சார், கவுன்சிலிங். அது பொதுவாக ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே முடியுங்க சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், மூணு ரவுண்டு வரைக்கும் போகுங்க சார். இப்போ அந்த கவுன்சிலிங் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்? கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான் சார். இப்போ அந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல, டிவி நியூஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்குங்க சார்.
0: சரிங்கம்மா.
1: அதுக்கு பிறகு நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதற்குரிய வெப்சைட்ல போய் பண்ணணும். அந்த வெப்சைட் அட்ரஸ் நான் சொல்றேன், www.tnmedicalselection.net. இந்த வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணுங்க சார்.
0: சரிங்கம்மா. இது வந்து ஆகஸ்ட் மாதம் தான் தொடங்கும் பொதுவாக, அப்படி நம்ம இந்த வருஷமா ஆகஸ்ட் மாதம் எதிர்பார்க்கலாம்.
1: ஆமாங்க சார், பொதுவாக.
0: சரிங்கம்மா. இப்போ இணைய முகவரி வந்து www.tnmedicalselection.net. சரிங்கம்மா. இப்போ இதுக்கு குறைந்தபட்ச மதிப்பெண் எதுவும் இருக்கணுமா? இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் கட் ஆஃப் அப்படி சொல்லுவாங்கல்ல, குறைந்தபட்ச மதிப்பெண், அதை மாதிரி எதுவும் தேவையா?
1: அதாவது மதிப்பெண், அதாவது ரேங்க் கட் ஆஃப் அப்படிங்கிறது சார், 200 சார் மேக்ஸிமம். 200 190 கட் ஆஃப் வச்சிருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட்டு கிடைக்குங்க சார். 190 கீழே கட் ஆஃப் வச்சிருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா பிரைவேட் காலேஜஸ் கிடைக்குங்க சார்.
0: வழக்கம் போல இப்போ ஒரு பொறியியல் கலந்தாய்வு எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான். அதிக மதிப்பெண் இருக்கிறவங்க அந்த தரவரிசைப்படி அந்தந்த கல்லூரி, தேவையான கல்லூரி, நமக்கு பிடித்தமான கல்லூரி, கட்டமைப்பு வசதி உள்ளது, அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கலாம்.
1: பக்கத்தில் இருக்கிற கல்லூரியை சூஸ் பண்ணி நம்ம படிக்கலாம் சார்.
0: சரிங்கம்மா. இப்போ ஒரு நேர் இணைப்பில் இணைகிறாங்க, அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: தேனி மாவட்டம்,
0: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கார்த்திக் பேசுகிறீங்களையா?
2: ஆமாம்.
0: என்ன கேள்வியை முன்வைக்க இருக்கீங்க?
2: நான் இந்த 465 படிக்கிறேன்.
0: 465 மதிப்பெண் எடுத்திருக்காங்களா? சரி.
2: ஆமாம் ஆமாம். கவர்மெண்ட் காலேஜ் வாய்ப்பு இருக்கா?
1: ப்ளஸ் டூவில் என்ன குரூப்புங்கய்யா?
2: ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துருக்கேன்.
1: ஃபர்ஸ்ட் குரூப் பயோமேக்ஸ் குரூப்.
2: பயாலஜி, பயாலஜி.
1: சரி.
0: ஆமாம், 163 கட் ஆஃப் கூட கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதா? அவ்வளோ அந்த இடத்துல போட்டி சவால்கள் அதிகமாக இருக்குமா?
1: ஆமாங்க சார். ப்ளஸ் டூ 600 மார்க்குக்கு எழுதுறாங்கல்ல சார்.
0: ஆமாங்கம்மா.
1: அவுட் ஆஃப் 600 550 அபவ் எடுத்திருக்கணும் சார்.
0: சரிங்கம்மா. இப்போ அதில் கட் ஆஃப்னு பார்த்தோன்னா போன வருஷம் கட் ஆஃப் என்ன இருந்திருக்கும்? இப்போ 550 மார்க் எடுத்திருக்காங்க. இதில் மொழிகள், அதாவது ஆங்கிலம் தமிழ் படிச்சிருக்காங்க, இல்லை வேறு மொழி படிச்சிருந்தாலும் அதை நீக்கம் பண்ணிட்டு மிச்ச பாடங்களை வச்சு தானே கட் ஆஃப் கணக்கிடுவாங்க?
1: ஆமாங்க சார். இது கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி.
0: சுவாலஜி அப்படி கணக்கிடும்போது குறைந்தபட்ச, அதாவது அதை ஒரு 190 கட் ஆஃப் இருந்தால் அரசு கல்லூரி கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அப்படியா?
1: 200 190 வரைக்கும் பொதுவாக எதிர்பார்க்கலாம் சார்.
0: அதற்கு கம்மியாக ஆகும்போது பிரைவேட் காலேஜ் இல்லை வேற கல்லூரிகள், அருகாமையில் இருக்க கல்லூரி, அதை பார்க்கறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்படி தானங்கம்மா?
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
0: சரிங்கம்மா. தொடர்ந்து பேசலாம் வானவில் நிகழ்ச்சியில். இன்றைய வானவில்லின் வண்ணம் அடுத்தது என்ன? நர்சிங் படிப்பு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?

0: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
1: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
7: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
6: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
7: கால் 8220782333.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா,
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டுற சிக்க உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: வழங்கிய வானதில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

நேரம் 9:33, கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம் அடுத்தது என்ன? நர்சிங் படிப்பு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. பிரீத்தி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் டி அருள்மொழி அம்மா நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்து நர்சிங் துறை தொடர்பான கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு கேள்வி, உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை ஒரு முறை சொல்லிடலாம்.

0: 24, 24, 24, 26, 24, 24, 29 மற்றும் ஒரு எண் 290, 333 இந்த நான்கு எண்களையும் தொடர்பு கொள்ளலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பு என்னான 0, 4, 5, 4, 2 அப்படின்ற முன் இணைப்பை என்ன பயன்படுத்திக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் ஏன் நெடுங்குளத்துலேருந்து சித்ரா பேசுகிறேன்.
0: சித்ராமா, உங்களுடைய கேள்வியை என்ன கேட்குறீங்க?
1: சார், பாப்பா வந்து பயன்படுத்தி
0: சரிங்கம்மா.
1: சரிங்கம்மா.
0: இந்த கேள்வியை கேட்டிருப்பீங்க, 445 மதிப்பெண் எடுத்திருக்காங்களா, என்ன வாய்ப்பு இருக்கு?
2: வணக்கம் சித்ராமா, உங்களோட டவுட் கவுன்சிலிங்ல பாப்பாவுக்கு நர்சிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க.
1: ஆமா மேம்.
2: பிளஸ் டூல பாப்பா என்ன குரூப்புமா?
1: பயோமேக்ஸ் கொடுத்தீங்க.
2: பயோமேக்ஸ்.
1: ஆமா மேம்.
2: செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பாப்பாவுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆனா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதுங்கம்மா, பிரைவேட் காலேஜ் தான் கிடைக்கும்.
0: நன்றிமா. இப்ப இந்த கேள்வி எல்லாருக்குமே ஒரு சின்ன யோசனையாவே இருக்கும். இன்னைக்கு ஒரு படிப்பை முடிக்கிறதற்கான செலவு அப்படின்றது வந்து இன்றைய சூழல்ல அது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இப்ப நர்சிங் படிப்பு படிக்கிறதுக்கு 4 வருஷம் படிக்கணும் அப்படின்னா தோராயமா எவ்வளவுமா செலவாகும்?
2: தோராயமா 8 லட்சம் வரைக்கும் 4 இயர்ஸ் படிச்சு முடிச்சு வெளியில வர்றதுக்கு செலவாகுங்க சார்.
0: கவுன்சிலிங் மூலமா வந்தோம்னா?
2: கவுன்சிலிங் மூலமா வந்தது அப்படின்னா சார், அவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அமௌண்ட் வந்து நம்ம அரசு கொடுத்துதுங்க சார்.
0: சரிங்க.
2: 20,000 கொடுக்குறாங்க. மற்ற ரிசர்வேஷன் கேட்டகரியா இருந்தாங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க சார்.
0: சரிங்கம்மா.
2: அது 45,000 50,000 வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுத்துடுங்க சார்.
0: சரிங்கம்மா.
2: அது போக பேலன்ஸ் ஃபீஸ் கட்டி அவங்க படிச்சு முடிச்சு வெளியே வரலாம் சார்
0: பொதுவாக. அப்போ ஒரு 4 ஆண்டுகள் படிக்கணும்னா தோராயமா இப்போ ஒரு கவுன்சிலிங் மூலமா வராங்க அப்படின்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் வர செலவுகள் ஆகலாம்னு எதிர்பார்க்கலாம்.
2: 5 லட்சம் வரைக்கும் செலவாகலாம் சார்.
0: சரிங்கம்மா. சரிங்கம்மா, இப்ப இன்னொரு நேர் இணைப்புல இருக்காங்க, அவங்க என்ன கேள்வியை முன் வைக்கிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் அம்மா.
3: வணக்கம் சார். பேசுறேன் சார்.
0: ராமநாடு மாவட்டம் மட்டும்தாங்கம்மா கேக்குது, யார் பேசுறீங்கன்னு பேரே கேட்கல. யார் பேசுறீங்க?
3: செல்வக்கணி சார்.
0: செல்வக்கணி அம்மா, சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி முன் வைக்கிறீங்களோ கேளுங்க
3: சார். பாப்பா 514 எடுத்து பண்ணும்போது நான் பேசிருக்கேன்.
0: சரிங்கம்மா.
2: பாப்பா
3: இருக்கு நர்சிங்ல,
0: மத்திய அரசாங்கத்துக்கான செவிலியர்களுக்கான தேர்வு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அந்த தேர்வை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க.
2: படிக்கிறதுக்கா வேலை வாய்ப்பு?
0: வேலை வாய்ப்புக்கு கேக்குறாங்கம்மா. வேலை வாய்ப்புக்கு.
2: வேலை வாய்ப்புக்கு எய்ம்ஸ் இருக்குதுங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்.

0: எக்ஸாம். நமக்கு தமிழ்நாட்டில்
1: எம்ஆர்பி எழுதி தேர்வு அடைந்தோம்னா நமக்கு வந்து செவிலியராகிறதுக்கான வாய்ப்பு அரசு மருத்துவமனைகள்
0: இருக்கு. அரசு மருத்துவமனைகளில் செவிலியராக பணிபுரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க சார்.
1: சரிங்கம்மா, இப்போ இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னாமா, இப்போ நர்சிங் படிப்பு வந்து நீங்கள் 4 ஆண்டுன்னு சொல்லிட்டீங்க, பிஎஸ்சி நர்சிங், இது வந்து செமஸ்டர் டைப்பில் இருக்குமா இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்வு இருக்குமா, தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லலாமா?
0: செமஸ்டர் பேட்டர்ன் தான் சார், வருஷத்துக்கு 2 செமஸ்டர் இருக்கும் சார்.
1: சரிங்கம்மா, செமஸ்டருக்கு எவ்வளோப்பா, ஒரு செமஸ்டரில் அப்போ எத்தனை பாடங்கள் இருக்கும், ப்ராக்டிக்கல் எத்தனை இருக்கும், தியரி எத்தனை இருக்கும்
0: சார்? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 செமஸ்டர் இருக்குதுங்க சார். இந்த 2 செமஸ்டரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் தியரி மட்டும்தான் எழுதுவாங்க, ப்ராக்டிக்கல் இருக்காது. செகண்ட் செம்மில் இருந்து தியரி ப்ராக்டிக்கல் அப்படின்னு கண்டினியூஸாக மற்ற செமஸ்டருக்கெல்லாம் அப்படி தான் சார் வரும்.
1: அப்போ 2வது செமஸ்டர்லேருந்து ப்ராக்டிக்கல் வர ஆரம்பிச்சிடும்,
0: ஸ்டார்ட் ஆயிரும் சார்.
1: சரிங்கம்மா, இப்போ தொடர்ந்து நம்ம வானவெளி நிகழ்ச்சியில் பேசலாம். இன்றைய வானவெளியின் வண்ணம் அடுத்தது என்ன, நர்சிங் படிப்பு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக வானவெளி வளம் வந்துட்டுருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
11: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
12: வாவ்,
11: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
13: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
14: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.

0: நேரம் 9:44:32. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம் அடுத்தது என்ன? நர்சிங் படிப்பு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. பிரீத்தி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் டி அருள்மொழியம்மான் மோட நிகழ்ச்சியில் இணைந்து நர்சிங் துறை தொடர்பான கேள்விகளுக்கும் விளக்கங்கள் தந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கணும், சந்தேகம் இருக்குன்னா தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். 24 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. இந்த 4 எண்களில் தொடர்பு கொள்ளலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பு எண்ணான 0 4 5 4 2. ஆமாம், இப்போ இன்னும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, இப்போ நர்சிங் படிக்கணும்னு விரும்பிட்டோம், சரியான கல்லூரி இந்த கல்லூரியில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி கண்டறியலாம்? அது மினிமம் லேப் இந்த வசதி இருக்கணும், இதெல்லாம் அடிப்படை அவசியமாக ஒரு கல்லூரியில் இருக்கணும். இப்போ படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த சேர போகிறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியில் வந்து பார்க்கலாமா? அந்த மாதிரியான வசதிகள்லாம் எந்த கல்லூரியிலையும் அனுமதிப்பாங்களா? இந்த மாதிரி தகவல்களை சொல்ல முடியுமா கொஞ்சம்?
1: ஹலோ சார்.
0: ஆமாம், கேட்குது கேட்குது
1: கேட்குதுங்க சார்.
0: கேட்குதுங்கம்மா.
1: கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் சார். ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்துட்டு சரியான கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுக்குதுங்கிறது தெரியாம தான் சார் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. இவ்வளவு டெக்னாலஜிக்கல் இருந்தோமே, இதுல எப்படி நம்ம சரியான கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும்னா சார், முறையான நர்சிங் கல்லூரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கி வாங்கணும் சார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அங்கேயும் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில், அங்கேயும் அங்கீகாரம் பெற்றிருக்கும் சார். இதுல எப்படி நம்ம சரியான கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் வெப்சைட்ல போயிட்டு லிஸ்ட் ஆஃப் நர்சிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி நம்ம எந்த காலேஜ் படிக்க விருப்பப்படுறோமோ அந்த காலேஜ் பேரை டைப் பண்ணோம்னா சார், அந்த லிஸ்ட்ல அந்த காலேஜ் பேர் இருந்துச்சுன்னா அந்த கல்லூரி முறையான அங்கீகாரம் பெற்ற கல்லூரி சார்.
0: தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில் அப்படிதானுங்கம்மா? அந்த வெப்சைட்டோட நம்ம தேடும் போது அப்படி தேடிட்டு அதுல வந்து லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ல இருக்கான்னு சோதிச்சு பாத்துக்கறணும்.
1: ஆமாங்க சார்.
0: சரிங்கம்மா, இப்போ வந்து பார்க்கணும்னு விரும்புகிறாங்க மாணவரோ இல்லை மாணவியோ வந்து பார்க்கணும் கல்லூரி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னா சும்மா வந்து பார்க்கலாமா? இது மாதிரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு
1: பார்க்கலாம் சார். எல்லா செவிலியர் கல்லூரியும் வெப்சைட் வச்சிருக்கிறாங்க சார், கூகுளில் போட்டால் கிடைக்கும், காண்டாக்ட் நம்பரோட வச்சிருக்கிறாங்க, பேசிட்டு கல்லூரியை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமும் அட்மிஷன் பண்ணிக்கலாம் சார்.
0: சரிங்கம்மா, இப்போ இணைப்பில் ஒரு நேர் இணைகிறாங்க, என்ன கேள்வியை முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: வணக்கம் அம்மா.
2: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து
0: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைன்னு கேட்டுச்சுங்க, உங்க பேர் மட்டும் கேட்கல, உங்க பேர் சொல்லுங்க. புவனா.
2: ஆமா சார்.
0: சொல்லுங்கம்மா உங்களுடைய கேள்வி.
2: சார், இப்போ எப்படின்னா நர்சிங் படிக்கிறாங்க, எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாமா, என்னென்ன இருக்குன்னு?
1: செவிலியர் துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா வங்கிகள்லயும் கல்வி கடன் இந்த நர்சிங் துறைக்கு கொடுக்கறாங்க சார். அவங்க ஊர்ல எந்த பேங்க் அப்ரோச் பண்றாங்களோ அங்க போயிட்டு இந்த மாதிரி என் பொண்ணு நர்சிங் படிக்கணும், இந்த காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பேங்க்ல இருந்து என்னென்ன பேப்பர்ஸ் காலேஜ்ல இருந்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவாங்க.

0: கொடுத்துருவாங்க சார். அதை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த காலேஜில இருந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, அதை பேங்க்ல போய் சப்மிட் பண்ணிட்டு கல்வி கடன் வாங்கிக்கலாம் சார்.
1: அப்போ கல்வி கடன் கண்டிப்பாக செவிலியர் நர்சிங்
0: படிக்கணும். செவிலியருக்கு இறக்கி ஆமாங்க சார், கண்டிப்பாக கொடுக்குறாங்க பேங்க்ல.
1: சரிங்கம்மா, இப்போ வானவில் நிகழ்ச்சியில் நம்ம நர்சிங் படிப்பு குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ கொஞ்சம் முன்னால் நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி நர்சிங் படிக்கிறதற்கு ஆகக்கூடிய செலவு கிட்டத்தட்ட 8 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, முழுமையாக 4 வருடத்திற்கும். இப்போ ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தோன்னா நம்ம அது 2 லட்சம் ரூபாய் கிட்டே வருது. அது பார்க்கவோ இல்லை கேட்குறப்ப என்ன இருக்குன்னா

0: ஹாஸ்டலோட சேர்த்ததுங்க சார் இந்த ஃபீஸு.
1: ம், ஹாஸ்டலோட சேர்த்தது தான் சொல்கிறீங்க?
0: ஹாஸ்டலோட சேர்த்து சொல்கிறோம் சார். ஹாஸ்டல் ஃபீஸு 50,000, காலேஜ் ஃபீஸு 1,50,000 வரும் சார். இந்த 50,000 வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடும் சார். அப்போ 1,00,000 மட்டும்தான் சார் அவங்க ஃபீஸு.
1: அதாவது ஒரு வருடத்திற்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு வந்து ஒரு 1,00,000 ரூபாய் வரை ஆகும். அப்போ அதுலேயே எல்லா கட்டணமும் அடங்கிடுமா? இப்போ நீங்கள் செமஸ்டர் ஃபீஸ், நர்சிங்னா இப்போ அதற்கான ஆடை எல்லாமே அந்த அந்த தொகையில்
0: எல்லாமே அதில் அடங்கிடும் சார். லேப், யூனிஃபார்ம், புக்கு எல்லாமே அதில் அடங்கிடும் சார்.
1: புத்தகம் முதற்கொண்டு சொல்கிறீங்க?
0: ஆமாங்க சார்.
1: சரிங்கம்மா. இன்றைய வானவெளியின் வண்ணம் அடுத்தது என்ன என்ற தலைப்பில் நர்சிங் படிப்பு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
6: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: கோடை மண்வலை 100.5 நேரம் 9:53 30 ஆயிடுச்சு. இன்றைய வானவிலின் வண்ணம் அடுத்தது என்ன? நர்சிங் படிப்பு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி அவலம் வந்துட்டுருக்கு. பிரீத்தி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் அருள்மொழி அம்மா நம்மோட நிகழ்ச்சியில் இணைந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. செவிலியர் துறை தொடர்பான கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம்மா. இப்போ நர்சிங்கில் நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில், தொடக்கத்தில் பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டுகால படிப்பாக படிக்கலாம், அப்புறம் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் 3 ஆண்டுகால படிப்பு இருக்குது, அப்புறம் 2 இயர்ஸ் ஏஎன்எம் கோர்ஸ் படிக்கலான்னு சொன்னீங்க. சரி, இப்போ இதெல்லாம் படிக்கிறோம், படிச்சுட்டு மேற்படிப்பு படிக்கலாமா? இதுக்கு மேலே என்ன படிக்கலாம்?
1: மேற்படிப்பு படிக்கலாம் சார், வாய்ப்புகள் இருக்குது செவிலியர் துறையில். இப்போ நான் எப்படி சார் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கிறேன், எம்எஸ்சி நர்சிங் முடிச்சுட்டேன், பிஹெச்டி நர்சிங் படிச்சிருக்கிறேன், அந்த மாதிரி மேற்படிப்பு படிக்கலாம் சார். இப்போ டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு

0: ஒரு கேள்வி வரும் சார், நம்ம டிகிரி சர்டிபிகேட் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா டிப்ளமோ முடிச்சவங்க டிகிரி சர்டிபிகேட் வாங்கலாம் சார். டிப்ளமோ 3 இயர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் டிசிபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் படிச்சுட்டாங்கன்னா சார், அவங்களும் 4 வருஷம் டிகிரி கோர்ஸ் படிச்ச பட்ட படிப்புக்கு இணையானவங்க சார்.
1: அந்த கோர்ஸோட பேர் இன்னொரு முறை சொல்லுங்கம்மா. அந்த 2 ஆண்டுகால கோர்ஸ், டிப்ளமோ முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு என்ன சொன்னீங்க அந்த கோர்ஸோட பேர்
0: சார்? டிபிடிஎஸ்சி சார்.
1: பிபிடிஎஸ் அப்படின்னா
0: டிஎஸ்சி? டிஎஸ்சி.
1: அந்த படிப்புக்கான விளக்கம் அப்ரிவேஷன் சொல்ல முடியுமாம்மா
0: சார்? போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்.
1: போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்.
0: பிஎஸ்சி நர்சிங்.
1: அது படிச்சா அது பட்ட படிப்புக்கு இணையானதுன்னு சொல்றீங்க?
0: ஆமாங்க சார், டிப்ளமோ படிச்சு முடிக்கிறேன்.
1: டிப்ளமோ, சரிங்கம்மா. இப்போ இதில் 2 ஆண்டு ஏஎன்எம் கோர்ஸ்ன்னு சொன்னீங்க, அப்படின்னா என்ன ஏஎன்எம் கோர்ஸ்னா என்ன படிக்கலாம், அதில் என்ன வாய்ப்பு இருக்கு?
0: அதுவும் நர்சிங் கோர்ஸ் தான் சார். அதுக்கு பேர் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஏஎன்எம் அப்படிங்கிறது சார்.
1: ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப். அந்த
0: மிட்வைஃப், எஸ் சார்.
1: சரிங்கம்மா. இப்போ ஏறக்குறைய இந்த 3 கோர்ஸ் சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் எம்எஸ்சி படிக்கலாம், அப்புறம் உங்களை மாதிரி அதில் பிஹெச்டி முனைவர் பட்டமும் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளோ படிக்கிறோம், படிக்கிறதோட நோக்கமே ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், மக்களுக்கான சேவை செய்யணும் அப்படின்றது தான் பிரதான நோக்கமாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நர்சிங் நல்லா படித்து முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும், தனியார்லேயும் சரி அரசு துறையிலையும் சரி, ரெண்டுமே சொல்லலாமா எங்களுக்கு?
0: கண்டிப்பாக சார். இந்த செவிலியர் துறை படித்து முடித்து வெளியில் வர்றவங்களுக்கு சார் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க சார். இந்தியாவில் மட்டும் இல்லை, ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க சார். அதனால் இதை ஒரு சிம்பிளாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா சார், ஒரே வழியில் பிறப்பு இறப்பு இந்த உலகத்தில் இருக்கும் வரை செவிலியர்களுக்கான வேலை வாய்ப்புக்கு குறைவில்லாமல் இருக்கும் சார். அரசு துறையிலையும் சரி தனியார் துறையிலையும் சரி. இன்னும் ஒரு விஷயம் நான் இங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா சார், இந்த செவிலியர் படிப்பு படிக்கிறவங்க ஒரு லக்கா இருக்கிறாங்க சார். என்ன அப்படின்னா, அரசு தேர்வுகள் மூலமா அரசு வேலை வாய்ப்பு இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை வாய்ப்பு, அப்படி இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டல்லையே வேலை பார்க்க பிடிக்கல, பிளட்டு அந்த மாதிரி பாக்குறதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை, படிக்கிறப்ப ஓகே எனக்கு வேலை பார்க்குறப்ப அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டீசெண்டாக பார்க்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்களை மாதிரி காலேஜஸில் ப்ரொஃபஸர்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கும் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க சார்.
1: இப்போ ஒரு மாதத்துக்கான சம்பளம் எவ்வளோமா எதிர்பார்க்கலாம்? இப்போ படித்து முடிச்சு ஃப்ரெஷர்னு சொல்லுவோம்ல, முடிச்சதும் வெளியே போகிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பில் மாத சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்?
0: ஆமாம் சார், இப்போ 2026 படித்து முடிச்சு வெளியில் வர்றாங்க, எந்த டிகிரி சர்டிபிகேட்டும் கையில இல்ல, போஸ்ட் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் மட்டும்தான் கையில வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கையில 15,000 சாலரி சார்.
1: 15,000 ரூபாய் பட்ட படிப்பு முடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லபடியா தேர்வுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ஊதியம் கிடைக்கும்?
0: அதான் சார், இப்ப வெளியில எந்த ஒரு சர்டிபிகேட் டிகிரி சர்டிபிகேட்டும் இல்லாம வெளியில வர்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் சார் 15,000 சாலரி. ஒன்ஸ் அவங்க யூனிவர்சிட்டியில இருந்து டிகிரி சர்டிபிகேட் கவுன்சில் இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வேலை பார்க்குற இடத்துல சப்மிட் பண்றாங்க அப்படின்னா 25,000 சாலரி சார் அவங்களுக்கு.
1: சரிங்கம்மா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேயர்கள் அவங்களுடைய கேள்வியை முன்வைக்கணும்னு விரும்பியிருப்பாங்க, சந்தேகங்கள் கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க, இணைப்புல இருந்து விடுபட்டிருக்கலாம், இணைப்பு கிடைக்காம இருந்திருப்பாங்க, இணைப்புலையும் காத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் நர்சிங் தொடர்பா அப்படின்னா அவங்களுடைய எண்களை பகிர்ந்துக்கிறலாமா?
0: கண்டிப்பா சார், லேண்ட்லைன் நம்பர் இருக்குதுங்க சார்,
1: அதை
0: ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 0452-420-7715.
1: 0452-420-7715. சரிங்கம்மா. அலைபேசி எண்?
0: 9-1-9-1-5-9-5-9-1-4-1-4-5-4-5-2.
1: இப்போ தான் பேப்பரும் பேனாவும் எடுக்கிறோம், அதுக்குள்ளே எண்களை சொல்லி முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண்களை மட்டும் சொல்லிடலாம். 91-59-14-54-52 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்கள் கேட்கணும் அப்படின்னு விரும்புகிறப்ப கேட்டுக்கிறலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்களோட வானவில் நிகழ்ச்சியில் பயணித்தமைக்கு கோடை பண்பலையின் சார்.

0: சார்பாக நன்றிகள் பலமா.
1: நானும் கல்லூரியின் சார்பாக நன்றிகள் கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை நர்சிங் படிப்புகள் குறித்த கலந்துரையாடலாக வளம் வந்தது வானவில். நிகழ்ச்சிக்கு பொருள்நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் சரவணன், கணினியாக்கம் சி பூஜா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எம் நந்தினி. இனி பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். நிகழ்ச்சியின் முன்னதாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. சர்க்கரை ஏற்றுமதி செய்ய செப்டம்பர் மாதம் அல்லது அடுத்த அறிவிப்பு வரும் வரை மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவித்துள்ளது திமுகவின் வெற்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் மெய்ஸ்னம், மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிவி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா பூனாச்சா சாகேத் மைனேனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
2: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்.
3: அமுத தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா. கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் சில கவிதைகள் வாசிக்கிற போதே சிறகுகள் இல்லாமல் மனம் பறக்கும்.

சில எழுத்துக்களுக்குள் இறங்குகிற போதே ஒரு கூடை மல்லிகைப்பூ நாற்காலியில் கண்களின் தேவ விரல்கள் கண்ணாமூச்சி ஆடும். சில கவிதைகள் உச்சரிக்கும் போதே நதியோர நந்தவனங்களில் நடந்து போகும் சாரலாய் மனம் நர்த்தன ஓவியம் வரையத் தொடங்கிவிடும். சில பணுவல்கள் உள்வாங்குகிற போதே உயிரின் மண்டப சூரியனில் ஒரு மயிலிறகு மலை மனதிற்குள் நெருங்கி வரும். எளிமையான சொல் துவாலைகள், இனிமையான சந்த சங்கீதங்கள், அனுபவ கீற்றுக்களின் ஆலமர நிலாக்கள், சொல்லுக்கு வலிக்காத சொக்கட்டான் வித்தைகள், இவை அனைத்தையும் தர கவிதைகள் எப்போதும் காத்திருக்கின்றன. கோடை பண்பலை 100.5 உங்கள் செவியருகே இசை ஓவியம் வரையும் நேரம் இது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் தாவணி, மதுரை.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
7: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
6: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
7: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
8: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பெரிய குளம். விமான நிலையத்தில் பணிபுரிய வேண்டுமா? டிப்ளமோ படிப்புகள், ஏர் ஹோஸ்டஸ், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ், ராம்ப் ஆபிசர், கேபின் க்ரூ, கார்கோ எக்ஸிக்யூட்டிவ், ஆண் பெண் இருப்பாளரும் படிக்கலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது, குறைந்த இடங்களே உள்ளன. செல் 7373710632.
9: பண்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
11: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை. காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
12: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதையும் கானமும். அடுத்த கவிதை எது? கவிதை எது? கவிதை எனும் கேள்வியோடு தொடர்கிறது இந்த கவிதை.

தந்தவர் கவிஞர் பொன்மணிதாசன். எண்ணில் பிறந்த எண்ணிலா சொற்கள் வண்ணமடைந்தது கவிதை. வண்ணமடைந்து வாசம் புலர்த்தி வருடுது பலவும் மனதை. மனதை தொட்ட பலவும் நித்தம் மாற்றி அமைத்திடும் உலகை. எனது உலகின் எழிலே மாற்றம் இதுதான் நாளைய வலிமை. உள்ளார் இல்லார் உறவின் விரிசல் எல்லாம் தீரும் என்னால். உள்ளார் இல்லார் உறவின் விரிசல் எல்லாம் தீரும் என்னால். கல்லார் கற்பார் கனிவார் எங்கும் கவிதை படித்த பின்னால். கல்லார் கற்பார் கனிவார் என்றும் கவிதை படித்த பின்னால். எல்லாம் நிகழ்த்தும் என் கவி போன்று நல்லார் எழுதிட வேண்டும். உள்ளோர்க்கின்பம் ஊட்டுதல் ஒன்றே உலகில் கவிதையாகும். உள்ளோர்க்கு இன்பம் ஊட்டுதல் ஒன்றே உலகில் கவிதையாகும். எது கவிதை என்ற கேள்வியை கொடுத்து கவிதையின் நிறைவில் பதிலையும் கொடுத்திருக்கிறார் கவிஞர் பொன்மணிதாசன். எது கவிதை என்றால் உள்ளோர்க்கின்பம் ஊட்டுதல் ஒன்றே உலகில் கவிதையாகும். இது கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கவிதைகளோடு கானங்கள்

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா,
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
9: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
10: இனி கைபேசி எனும் தலைப்பிலான கவிதை. கைபேசி. பேருலகை சிறிதாக்கி எங்கள் கையில் பெருமையுடன் வழங்கிய நல் அறிவியலே, ஓருலகை அழித்தாய் நீ உணருங்காலம். சீரழிந்து சிதையுண்டு போகும் பூமி, வேறுலகம் தேடுகின்ற நிலைமைக்கெம்மை விட்டுவிட்ட பெருமையது உன்னை சேரும். பாருலகம் படும்பாடு பரமன் கூட படையெடுத்தும் தடுத்திட இயலாதன்றோ. பாருலகம் படும்பாடு பரமன் கூட படையெடுத்தும் தடுத்திட இயலாதன்றோ. பாலுக்கு அழுவதில்லை குழந்தை இங்கே, பசிக்கு சோறு கேட்பதில்லை இளைஞர் கூட்டம். வேலைக்கு செல்ல மனம் விரும்பவில்லை, விளையாட்டு மறந்து போய் நாளுமாச்சு. பாலுக்கு அழுவதில்லை குழந்தை இங்கே, பசிக்கு சோறு கேட்பதில்லை இளைஞர் கூட்டம். வேலைக்கு செல்ல மனம் விரும்பவில்லை, விளையாட்டு மறந்து போய் நாளுமாச்சு. கைபேசி காதிலே இணைப்பு ஒன்று, கலகலன்னு சிரிப்புதான் தனிமை தன்னில். பொய்நூறு பேசவே கற்றுக்கொண்டார் பொழுதெல்லாம் நீதானே உறவுமானாய், பொழுதெல்லாம் நீதானே உறவுமானாய். கைபேசி எனும் தலைப்பில் அமைந்த கவிதை தந்திருந்தார் பொன்மணிதாசன்.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
2: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்.
3: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். அடுத்த கவிதை, கவிதை என்பது, கவிதை என்பது எண்ணுங்கால் எண்ணமெலாம் எண்ணுள்ளே வழியும், எண்ணியதை எண்ணிருந்து கிண்ணத்தில் பிழியும். எண்ணுங்கால் எண்ணமெல்லாம் எண்ணுள்ளே வழியும், எண்ணியதை எண்ணிருந்து கிண்ணத்தில் பிழியும். வண்ணமுறக் கவிதைகளின் வாய்வழிதான் பொழியும், தன்னைத்தான் சுவை என்று

தாய் தமிழும் மொழியும் வண்ணமுர கவிதைகளின் வாய் வழிதான் பொழியும் தன்னைத்தான் சுவை என்று தாய் தமிழும் மொழியும் கண்ணித்தான் பழுத்தவை போல் கைகளிலே தவழும் கண்ணி இதழ் தேனெனவே காதலுற கசியும் பெண்ணைத்தான் போலேதுவும் கண்ணுக்குள் நிலவும் உன்னைத்தான் என்னைத்தான் ஊடுருவி நனையும். இது கவிதை என்பது எனும் தலைப்பில் அமைந்த கவிதை.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில் கூலா இருக்க Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி மதுரை.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். அடுத்த கவிதை பாட்டு. கவிதையின் தலைப்பு பாட்டு. பாடுவதில் உள்ள சுகம் பரமனுக்கும் கிட்டாது, பாடுபொருள் கிடைக்கையிலே பசி வயிறு எட்டாது. பாடுவதில் உள்ள சுகம் பரமனுக்கும் கிட்டாது, பாடுபொருள் கிடைக்கையிலே பசி வயிறு எட்டாது. ஈடிதற்கு இறைவனிடம் இல்லை என்பேன் உண்மை, பாடிப்பார் படைத்தவனே பணிந்திடுவான் உன்னை. தேடுகிற பொருளதிலே தேடிப்பார் புரியும், தேடலிலே துளி கூட தெரியாதொரு சுவையும். வாடுகிற பொழுதுகளில் வந்து விழும் பாட்டு, வாடிக்கையாக துன்பம் வாய்க்காதுவே பூட்டு, வாடிக்கையாக துன்பம் வாய்க்கதுவே பூட்டு. சீருள்ள செந்தமிழில் செய்வதுதான் நிற்கும், சிறப்புறவே நீ பாடு ஜீவனெல்லாம் சொக்கும். ஊரறியும் உன் பாட்டு உலகத்தையே கட்டும், ஊராய்ந்தால் உன் மொழியோ உயர்வினையே எட்டும். உயிரூட்டும் பாட்டுக்கோர் உயிருண்டு பேசும், உயிரற்ற கல் கூட உன் பாட்டால் கூசும். உயிரூட்டும்

பாட்டுக்கோர் உயிருண்டு பேசும், உயிரற்ற கல்கூட உன் பாட்டால் கூசும். வயிறுள்ளவரை பாட்டும் வாழும் கலை அன்றோ? வாயார பாடு தினம் மாயும் மலை துயரும். வயிறுள்ளவரை பாட்டும் வாழும் கலை அன்றோ? வாயார பாடு தினம் மாயும் மலை துயரும்.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். கவிஞர் பொன்மணிதாசனின் கவிதைகள் கோடை பண்பலையில் 100.5 காற்றின் வழியே அரங்கேற்றமாகிக் கொண்டிருக்கின்றன. இனி இதயமில்லா பூட்டுகள். இதயமில்லா

பூட்டுகள். உள்ளவன் வீட்டு பூட்டுக்கென்றும் உறக்கம் வந்ததில்லை, இல்லாதவனின் இதயம் பூட்டி என்றும் கிடந்ததில்லை. உள்ளவன் வீட்டு பூட்டுக்கென்றும் உறக்கம் வந்ததில்லை, இல்லாதவனின் இதயம் பூட்டி என்றும் கிடந்ததில்லை. பல்லோர் பூட்ட கதவே இல்லை, பயமே கொள்வதில்லை. எல்லோர் வீட்டு பூட்டுகளுக்கும் இதயம் என்பதில்லை. பூட்டிய பெட்டியில் படத்தை வைத்தவன் பொழுதும் உறங்கானே. வாட்டி எடுக்கும் பயத்தை போக்கும் வழியை மறந்தானே. கூட்டி பெருக்கி குறையை கழிக்க கொடுக்க மறந்தானே. ஆட்டி படைக்கும் பணத்தால் நித்தம் அமைதி இழந்தானே. சேர்த்த பணத்துக்கு செலவு காட்ட சேர்ந்தான் நோய்தானே. சேர்த்த பணத்துக்கு செலவு காட்ட சேர்த்தான் நோய்தானே. சேர்த்த நோயால் செலவிலை, உணவு செத்தது வாய்தானே. பார்த்து பார்த்து கட்டிய வீடு பாழும் சிறைதானே. பாயும் நோயும் பணத்தை பிடுங்கும் பயங்கர பேய்தானே. பாயும் நோயும் பணத்தை பிடுங்கும் பயங்கர பேய்தானே. காடு போகும் காலம் வந்தால் காத்தது வீண்தானே. கூடு போகும் நேரத்தில் எதுவும் கூடாதுனைத்தானே. தேடும் பொருளே தேடும் மழிவை தேடல் வீண்தானே. தேடும் பொருளே தேடும் மழிவை தேடல் வீண்தானே. தேடிய சொத்தால் கூடும் உறவில் கூடும் பிழைதானே. இதயமில்லா பூட்டுக்கள் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை ரசித்தோம். கோடை பண்பலை 100.5. இன்றைய கவிதையும் காணும் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் கவிஞர் பொன்மணிதாசன்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் தன்கோ.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் தன்கோ.
6: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
7: மரபு காப்போம் எனும் தலைப்பிலான கவிதை, கவிஞர் பொன்மணிதாசன் அவர்களின் மரபு காப்போம் எனும் தலைப்பிலான கவிதை. இலக்கணம் கற்போம் கவியாக்க, இலக்கியம் படைப்போம் மொழியூக்க, தலைகணம் வேண்டாம் மொழி தூக்க, தமிழ் கவியாப்பு சிறப்பாக்க. இலக்கணம் கற்போம் கவியாக்க, இலக்கியம் படைப்போம் மொழியூக்க, தலைகணம் வேண்டாம் மொழி தூக்க, தமிழ் கவியாப்பு சிறப்பாக்க. கற்பது எளிதாம் பிறகென்ன, கற்பது அதிலே தவறென்ன, முற்படும் எவர்க்கும் வழிகாட்ட முனைகிற குழுக்கள் இங்குண்டு. தேர்ந்த குழுவினில் நாம் இணைவோம், தெளிவிக்க அகன் போல் பலருண்டு. சேர்ந்து கற்று தெளிவுற்றே செந்தமிழ் கவிதை யாத்திடுவோம். அன்னை மொழியும் மேன்மையுற, அணுப்பிழை கூட இல்லாமல் கண்ணை போன்றே மொழி காப்போம், களிப்பாய் மரபு கவியாப்போம்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணை

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிறுதானியங்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும், இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகா முகர்ஜி இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி மற்றும் பயஸ் ஜெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேரபா லுவாங் மெய்ஸ்னம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 லே கேஎஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. கோடை காலம், வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கும் வண்ணமிக்க சோலை, கோடையின் அழகை ரசிக்க வந்திருக்கும் சுற்றுலா சொந்தங்களை சந்திக்கும் நேரம் லேக் எஃப்எம். ஏரிச்சாலையிலிருந்து சுற்றுலா சொந்தங்களை சந்திக்கிறார் அறிவிப்பாளர் கானல் மேனன்.
1: வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு லேக் எஃப்எம் நம்ம வழக்கம் போலவே பிரையன் பார்க்ல இருக்கிறோம். இன்னைக்கு என்னன்னா, ஊட்டியில ரோஜா மலர் கண்காட்சி தொடங்கி இருக்கிறது. ஏறக்குறைய 33,000 ரோஜா செடிகளை காட்சிக்காக வைத்திருக்கிறாங்க. 4,300 மேற்பட்ட ரோஜா வெரைட்டில இருந்து இந்த 33,000 மலர் செடிகளை உருவாக்கி இருக்கிறாங்க, அதை காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா 12 பறவைகளை வந்து அப்படி அலங்கரித்து வச்சிருக்கிறாங்க.

0: கொடைக்கானல்ல அப்படி இருக்குமா அப்படின்னா 21ஆம் தேதி இங்க பிளவர் ஷோ தொடங்கும் அப்படின்னு பேச்சு வழக்குல கேக்குறோம். ஆனா என்னைக்கு தொடங்குறாங்கன்னு நான் அபிஷியலா அறிவிக்கல. ஆனா பிரயன் பார்க்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்படி ஒரு அருமையான ஊட்டியை பத்தி சொன்னோம். கொடைக்கானல் எப்படி இருக்கு அப்படின்னா காலநிலை ரொம்ப வெப்பமா இல்லை, குளிராவும் இல்லை, ஒரு இதமான காற்று வீசி கொண்டு இருக்கிறது. அப்புறம் புயல் வேற உருவாகும் அப்படின்னு வேற அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த காற்று கொஞ்சம் கூட அடிக்குதோ அப்படின்னு தோணுது. ஆனா நல்லா இருக்கு கிளைமேட்டு. அப்புறம் பூக்கள் அதுவும் தலையை ஆட்டி கொண்டே இருக்கிறது, ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய பூக்கள் பூத்திருக்கின்றன. ஃப்ளவர் ஷோவுக்கு தயாரா இருக்கு இந்த பூங்கா. இப்ப நிறைய மக்கள் இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு முன்னாடி ஒரு ஐயா இருக்கிறாரு. அவர் யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்க போறோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஐயா இங்கே கொடைக்கானல் பேத்து பறையில எப்படி உங்களுக்கு எல்லாம் பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க, மினி பஸ் எல்லாம் புதுசா? எப்படி இருக்கு? ஏன் நீங்க ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா? வராங்க, பரவாயில்ல, சூப்பரா. நீங்க அதுலதான் வந்தீங்களா இல்ல எதுல வந்தீங்க? அதுலதான் வந்தீங்க. ஓ அப்படியே ரெண்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். விட்டுருக்காங்க மாறி வந்துட்டீங்க, கரெக்டா இருக்கு டைமிங். பெருமாள் மலை முடிக்க வந்துட்டு அதுக்கப்புறம் அடுக்க வண்டியில இருந்து இந்த வள்ளிக்கு வந்துட்டீங்க. சூப்பர் சூப்பர். இப்ப பார்க்குக்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சரி, யார் அவங்க? அப்படிங்களா, சரி, கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சரி சூப்பர். வேற என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? கொத்தனார். எப்படி, எது பிடிச்சிருக்கு, கொத்தனார் வேலையா விவசாயம் பார்க்கறதா?
1: வாய்ப்பாரியும் பிடிச்சிருக்கு, இங்கேயும் பிடிச்சிருக்கு.
0: சிறுத்தைலாம் வரும் சொல்றாங்கல்ல, பாத்துருக்கீங்களா நீங்க? பாத்துருக்கீங்களா? எதுமாவா பயமா இருக்காதா?
1: பயமா இருக்கு.
0: இருக்கும். என்ன பண்ணுவீங்க அப்படி பாத்துட்டா? வீட்டுல அம்மா இருப்பாங்களா, கூட்டு ஓடிடுவாங்களா?
1: அம்மா இருப்பாங்க, கூப்பிட்டு ஓடிடுவாங்க.
0: நீங்க எஸ்டேட்ல இருக்கீங்களா? நீங்க எஸ்டேட்ல இருக்கீங்க? அப்படியா, சரி. தங்கச்சி பேசுவாங்களா? பாப்பா உங்க பேர் சொல்லுங்க. ஹரிணி. ஹாசினி, ஹரிணி. நீங்க வீட்டுல என்ன சாப்பிட்டீங்க? சோறு, குழம்பு, கறிக்குழம்பு. அடாடாடாடாடா, கறிக்குழம்பா? சூப்பர்மா சூப்பர்மா. ஆச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட மாத்திரம் பேசுறாமா? ஆமா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ரஞ்சனி.
0: நீங்க என்ன பண்றீங்க? ஐயாவுக்கு துணையா இருக்கீங்களா?
2: நாங்க வீட்டுக்காக
0: வேலை பாருங்க, விவசாயம் பாத்துட்டு இருக்கீங்க. சூப்பர்மா சூப்பர்மா. ஐயா கிட்ட என்ன பாட்டு வேணும்னு கேட்டுடலாம். ஐயா என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
2: உண்மையிலே
0: சொர்க்கம் தான் கொடைக்கானல். கேட்டுட்டு இருக்காங்க நேயர்கள், வருவாங்க இந்த பிளவர் ஷோ எல்லாம் பாக்குறதுக்கு 21ஆம் தேதி. இப்ப நீங்க கேட்ட அந்த சொர்க்கமே என்றாலும் கொடைக்கானல போல வருமா? பாத்தரலாம், கேட்டுடலாம்.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5
1: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 லேக் FM வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.

0: கோடைப்பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸ் இது நாம லேக் எஃப்எம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நம்ம அண்ணல் காந்தியடிகள் சிலைக்கு முன்னாடி தான் நின்றுருக்கோம். பிரயன் பார்க்ல அதை சுத்தி மெரிகோல்டு அப்படின்ற அந்த சாமந்தி பூவா செவ்வந்தி பூவா சசி, இது
1: சாமந்திப்பூ
0: அந்த பூக்கள் வந்து இருக்கு. அங்க நம்ம இருந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி ஒரு குடும்பத்தினர் இருக்கிறாங்க. சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்களே.
2: வணக்கம் சார், என் பேர் மணிகண்டன்.
0: மணிகண்டன், எங்க இருந்து வரீங்க சார்?
2: நான் ஈரோட்ல இருந்து வரேன் சார்.
0: ஈரோட்ல, ஈரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
2: சார்? ஈரோட்டு அப்பா அம்மா இருக்கிறதுங்க. நான் சென்னையில ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
0: எப்படி சார் இருக்கு ஐடி ஃபீல்டு?
2: இப்போதைக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கேன். ஏன்னா ஏஐலாம் டெக்னாலஜி அதிகமாக இருக்கும் போது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க.
0: சரிங்க.
2: ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக ஏதாவது அப்டேட் பண்ணி ஒரு கோர்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷனோ முடிச்சா தான் ஐடி ஃபீல்டில் கண்டினியூ
0: பண்ண முடியும்
2: அப்படிங்கிற மாதிரி.
0: நிறைய பணி நிரந்தரம் அப்படின்றத காட்டிலும் பணியிலிருந்து வெளியேற்றக்கூடிய வாய்ப்புகளை நிறைய இருக்கு ஐடி ஃபீல்டில்.
2: ஆமாம்.
0: அப்படி இருக்கும் பொழுது வருங்கால இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க
2: சார்? ஐடி தான் நமக்கு ஒரு பிரதானமான ஒரு தொழிலா நம்ம இது படிச்சிட்டோம்னா படிக்கிறங்கறத வந்து நம்ம எடுத்துக்கணும். எப்பவுமே இந்த 12th படிச்சு முடிச்சிட்டோம் அவ்வளவுதான், காலேஜோட முடிச்சிட்டோன்னு இருக்காம ஐடி நீங்க சூஸ்
0: பண்ணிட்டீங்கன்னா
2: அப்டேட். 30-40 வயசுனாலும் நீங்க அப்ப என்ன டெக்னாலஜி இருக்கோ அதை நீங்க அப்டேட் பண்ணாதான் ஃபீல்டுல
0: இருப்பீங்க.
2: ஆமா
0: வருஷமா நீங்க வேலை பார்த்து?
2: நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் சார்.
0: இன்னும் எத்தனை வருஷம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க
2: நம்புறீங்க? என்னோட லேர்னிங்ஸ் வச்சு நான் பார்க்கும் போத இன்னும் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு என்னோட சஜஷன் சார். எனக்கு நானே சொல்லிக்கிறது
0: என்னோட
2: சாலரியில 50% என் வைஃப் கிட்ட தான் சார் இருக்குங்க. அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் 50%ல வந்து என்னோட எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு இஎம்ஐ. எங்கிட்ட 4 கார்டு இருந்தாலும் ஒன்னு கூட நான் இஎம்ஐல வாங்கினதே இல்லை சார். இதெல்லாம் என்ன என்னோட அப்பாட்ட இருந்து வந்தது.
0: சரி,
2: சம்பாரிச்சு செலவு பண்ணிக்கும் அப்படிங்கறதுனாலதான். ஒரே ஒரு ஹோம் லோன் மட்டும் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அதையும் நான் கம்ப்ளீட் பண்ற மாதிரி
0: பார்த்தேன்.
2: ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ற மாதிரி பிளானுங்க. ஏன்னா ஐடிக்கு முன்னாடியே நான் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதை இன்னும் கடத்தி கூட்டிட்டு போக கூடாதுங்கிற ஒரு விஷயங்க. பிளஸ் வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டுலாம் நமக்கு அவ்வளவு நாலேஜா போக முடியினாலும் மினிமம் எஃப்டி அதாவது ஆர்டி ஆவது நம்ம அதை மெயின்டைன் பண்ணிட்டு
0: இருந்தா
2: நல்லதுங்க. இப்ப கோல்டும் அதிகமா போறதுனால அதுல பண்ண முடியலினாலும் நம்மளோட தேவைக்கு எஃப்டி ஆர்டி ஆகுது நம்ம மெயின்டைன் பண்றது நல்லது.
0: ரொம்ப அருமையான விஷயத்த சொல்லிருக்கீங்க. மேடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட 2 வார்த்தை பேசிடலாம். வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்களேன்.
1: என்னோட பேர் புஷ்பாஞ்சலி.
0: புஷ்பாஞ்சலி, அருமையான அந்த பாட்டுலாம் பாடுவாரா?
1: பாடல அஞ்சலி பாடுவாரு,
0: நல்லா பாடுவாரா? பாடுவாரு, நல்லா பாடுவாரா?
1: இப்ப கூட பாடுவாரு.
0: அப்படிங்களா? நீங்க பாடுங்க சார் 1-2 வார்த்தை, இல்ல அப்புறமா பேசலாம். ஒரு பாடுங்க, பாடுங்க.
2: அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி.
1: அந்த மாதிரி பண்றதுல அதைல வந்துட்டு போட்டாலும் மினிமலா அதுல யூஸ் பண்ணிட்டு மத்த அமௌண்ட் எல்லாம் வச்சிருக்கிறது. இவருக்கு இந்த மாதிரி இப்ப இஎம்ஐ மட்டும் போடாம இஎம்ஐயோட சேர்த்து இப்ப இன்னும்

0: அப்புறம் மட்டும் ரீபேமெண்ட் பண்ணி அந்த லோனை ஃபர்ஸ்ட் அடைச்சிருக்கோம் அப்படிங்கறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு கையில இருந்தா நம்ம செலவு பண்ணிட்டே தான் இருப்போம். அதனால அந்த பணத்தையும் மறந்துடணும் அப்படிங்கறதுக்காக அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதை இஎம்ஐ இல்லாம எக்ஸ்ட்ரா ரீபேமெண்ட் பண்ணி அந்த லோனை சீக்கிரமா அடைக்கிறதுக்காக நாங்க
1: இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கீங்க.
0: ஆமா,
1: குழந்தைகள் இருக்கிறாங்க, அந்த 10 வருடங்கள் எனக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் முழு பொறுப்பு உங்கள்ட்ட தான் இருக்கும், அதை உணர்ந்து இருக்கீங்களா?
0: என்னைக்காவது
1: சமாளிக்கலாம்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா?
0: வேற ஏதாவது இப்ப இது இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க மாமனாரோட தொழிலும் வந்து இப்ப நாங்க இப்ப லீவுக்கு வந்தாலுமே நாங்க
1: போவோம்.
0: காலையில கடைக்கு போற மாத்தி விடுறப்பெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. மளிகை கடை வச்சிருக்காங்க, அது அங்க போய் நாங்க தொடரலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு. இப்ப இவர் மட்டும் இவர் தான் முதல்ல போயிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு மேரேஜ்ல ஆகுது. இப்ப ஃபர்ஸ்ட் போக கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு. இப்ப வந்து அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுறதுக்காக மாத்தி விடுறப்ப எங்களுக்கு கொஞ்சம் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சோ இது இதுக்கப்புறம் எங்களுக்கு அது இருக்குங்கிற ஒரு
1: அருமையா பேசுறீங்க.
2: என் பையன்
1: பையன் அவரு பேரா? தம்பி உங்க பேர் என்னது?
3: பிரணவ்.
1: பிரணவ், என்ன பாட்டு கேக்கலாம்? பிரணவ்,
3: விஜய்.
1: விஜய் பாட்டு குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க, பாட்டு கேக்கலாமா?
3: மாஸ்டர்,
1: மாஸ்டர் குட்டி ஸ்டோரி கேப்பீங்களா? கேக்கலாமா?
3: கேக்கலாம்.
1: நன்றி.
4: Jenny's Institute of Hotel Management.
5: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
4: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
5: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
4: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
5: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7385 1234 or visit www.mahendra.org. ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
7: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207 8233.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
9: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
10: 39 நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
9: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
10: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
11: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
12: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
13: சரி சரி சரி சரி
14: சரி சரி சரி சரி சரி.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: சரி சரி.
16: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
17: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
18: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா,
19: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
16: அனில் சோயா சங்க்ஸ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடைப்பண்பலை 100.5 லேக் FM. வழங்கியோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: திருமங்கலம், மதுரை திருமங்கலம் இருந்து வரேன்.
1: அருமையான ஊர் அப்படின்னு உண்மையிலேயே அருமையா இருக்குமா?
0: அருமையா இருக்கும், வந்தவங்களை வாழ வைக்கிற ஊர்.
1: நிஜமாவா?
0: ஆமா, மீனாட்சிக்கு திருமங்கலம் செஞ்ச ஊர்,
1: அதனாலதான்
0: திருமங்கலம்.
1: எங்க
0: நேட்டிவ் சேலம், ஒசூர்ல 15 வருஷமா இருந்தோம்.
1: ஓகே,
0: ஒய்ஃபுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுனால திருமங்கலம் வந்தோம்.
1: நம்மளுடைய கெமிக்கல் 99.6%
0: 99.9%
1: தான். அதுக்கு மேல
0: இல்ல, 100 போக மாட்டோம்
1: போக மாட்டோம்.
0: குறை சொல்றவங்க யாராவது, நான் பண்றது எனக்கு நல்லா இருக்கு சார், அடுத்தவங்களுக்கு சின்ன மைனஸ் தெரியும்,
1: அதனால
0: தான் 99.9%
1: அப்படின்னு சொல்லிக்கிறது.
0: ஆமா, கோல்டே 100 தர மாட்டாங்களா? 99.9 தானே, 24 கேரட், அது போலதான்.
1: 100 தான் மேடம் இருக்காங்க. வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் சார், என் பேரு பத்மா.
1: பத்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் பிஜி அசிஸ்டன்ட்டா இருக்கேன்.
1: எங்க?
2: கவர்மெண்ட் கலர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
1: எப்படி போயிட்டு இருக்கு மேடம்?
2: நல்லா போயிட்டு இருக்கீங்க சார். நான் இப்ப 7 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். 7 வருஷம் 100% ரிசல்ட் கொடுத்திருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நாங்க கோஆபரேட் பண்ணி ஜாலி என்டர்டெயின்மெண்டோட தான் போகுது என்னுடைய லைஃப்.
1: இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் பாடத்தை தவிர பிற விஷயங்களிலும் கவனம் செலுத்தணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
3: நிறைய செலுத்துறாங்க சார்.
1: செலுத்துறாங்க, பாடத்தை தவிர பிற விஷயங்கள செலுத்துறாங்க.
2: ரிமோட் ஏரியால இருந்து வர்றதுனால மேக்சிமம் பேரண்ட்ஸ் இல்லாம அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க, அதர் ஸ்டேட்ல இருக்காங்க. தாத்தா பாட்டி கூட இருக்கிறதுனால அவனுடைய எஜுகேஷன் லெவல் அப்படின்னு பாக்கக்குள்ள அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. வெளி விஷயம் அப்படிங்கறது அவனுக்கு இன்னமும் நிறைய தெரியல. சோ அந்த அவேர்னஸ்ல நாங்க டீச்சர்ஸா இருந்து நாங்க அவங்களுக்கு நிறைய கொடுக்கறோம்.
1: அறிவுபூர்வமான விஷயங்களை தவிர்த்து வேற மாதிரியான ரீச் அது போன்ற விஷயங்கள்ல அதிகமா கவனம் செலுத்துறாங்க இல்லைங்களா?
2: நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஒரு போன் அப்படிங்கறது நீங்க எப்படி பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கறத நாங்களும் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏத்துக்கிறாங்க, சிலர் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஸ்டேஜ்ல அதை ஃபீல் பண்ணுவாங்க.
1: காலம் கடந்து ஞானம் பெற்று ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? அதனால காலத்திலே நீங்க வந்து கொஞ்சம்
2: அப்படின்னுக்குள்ள அவனுடைய சேட்டைகளை
1: பண்ணதானே
2: ஒரு ஸ்டேஜ் வரக்குள்ளதான் பண்ணுவோம். அதனால நாங்களும் அவனுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அவன் லைஃப்ல அவன் பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய
1: வெளிப்படைய வேண்டும் சமுதாயம் அப்படின்றது பலருடைய எண்ணமாக இருக்கு.
2: வெளி உலகத்தை பத்தியும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது நீங்க

0: இந்த வட்டாரத்துக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும்தான் தெரியும். வெளி உலகத்துக்கு போனீங்கன்னா நீங்க இன்னும் நிறைய சந்திக்கிறது இருக்கு, சாதிக்க வேண்டியது இருக்கு. சோ அதனால நீங்க வந்து பெஸ்டா வரணும், நிறைய வெளி உலகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, ஐடியா மூலியமும் தெரிஞ்சுக்கோங்க. நாங்க டீச்சர்ஸா நாங்க சொல்றதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நாங்க நிறைய சொல்லிட்டுதான் இருக்கோம்.
1: நிறைய வாசிக்க சொல்லுங்க, வாசிப்புதான் குறைவாக இருக்கிறது இன்றைய மாணவர்கள் மத்தியில அப்படின்றது வெளிப்படையா தெரிகிறது. அதனால நிறைய வாசிக்க சொல்லுங்க, முடிஞ்சா நீங்களும் அந்த பிரேயர்ல அந்த நேரத்துல
0: டெய்லியும் எங்களுடைய பிரேயர் அசம்பிள்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்க வாசிப்பு பத்தி தான் நிறைய சொல்றது. ஏன்னா அவனுக்கு அதுதான் இப்ப இந்த காலத்துல வந்து எல்லாம் மீடியா மூலயமே அவன் பாத்துட்டு இருக்கிறதுனால வாசிப்புங்கிறது கொஞ்சம்
1: ஒரு சார்பு விஷயங்கள் போய் சேருது இல்லைங்களா. அதனால அனைத்தும் படிச்சாதான் அதனுடைய தெளிவு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ரொம்ப நன்றி, ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம். என்ன பாட்டு கேட்கலாம்?
2: ஜெய்பீம் படத்துல இருந்து செந்துமல்லியா மணக்கிறணி.
1: சூப்பருங்க. ஏ காரணம் இருக்கா? ஸ்பெஷல் காரணம்?
2: ஸ்பெஷல் காரணம் மனைவி தான் மணக்கறாங்க.
1: ரைட் ரைட். எல்லா வரையா உள்ள போக வேண்டியது இல்ல.
2: ரகசியத்தை
1: கேட்கலாம், பாட்டை கேட்கலாம். நன்றி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸ் இது லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்களை சந்திப்பதுல நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி பெருக்கு. அந்த வகையில நமக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தினர் இருக்கிறாங்க, அவங்களை நம்ம சந்திக்க போறோம். சார் வணக்கம்.
1: வணக்கம், என்னோட பேர் நந்தகுமார், நான் வந்து டூர் ஆர்கனைசரா இருக்கேன்.
0: எங்க இருந்து வரீங்க?
1: நான் மதுரையில இருந்து வரேன் சார்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல, சொல்லிட்டீங்க.
1: ஆமா,
0: எப்படி போயிட்டு இருக்கு சார்?
1: நல்லா போயிட்டு இருக்கு, அருமையா போயிட்டு இருக்கு. இப்ப லீவ் நேரம், பிள்ளைகள்லாம் எல்லாம் டூர் போறாங்க. நார்மலா வந்து லோக்கல் பீப்புள், மதுரை பீப்புள் எப்பவுமே கொடைக்கானல ரொம்ப விரும்புவாங்க.
0: ஏன்னா
1: கொடைக்கானல் வந்து ரொம்ப பக்கத்துல, ரெண்டாவது 2 மணி நேரம் டிராவல்னால கொடைக்கானல் விரும்புவாங்க. மதுரை மக்கள் அனைவருமே கொடைக்கானல் வருவாங்க,
0: வந்துருவாங்க.
1: ஆமா, கருத்தே இல்ல.
0: 120 kilometer எல்லாமே வேன் அரேஞ்ச் பண்ணுவீங்களா?
1: கார்,
0: காருக்கு தான். அப்படியா?
1: ஆமா.
0: எத்தனை பேர் இந்த தடவை கூட்டு வந்திருக்கீங்க?
1: இந்த தடவை 6 பேர் வந்திருக்கோம்.
0: 6 பேர் வந்திருக்கோம். இப்ப வட இந்திய டூர்கள்லாம்
1: காசி கயா ஆன்மீக டூர் நிறைய விரும்புறாங்க மக்கள். இன்னைக்கு நிறைய ஆன்மீகத்தை நோக்கி நிறைய பேர் வர்றாங்க. அது போக சிம்லா, குலுமனாலி, காஷ்மீர் அப்படியே விரும்புறாங்க. கொடைக்கானல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இந்த கொடைக்கானல் வந்து மலர் கண்காட்சி இன்னும் ஒரு 10 நாள் ஆரம்பிக்க போறாங்க. சொல்லிருக்காங்க. அந்த புது ஆட்சி வந்ததுனால சரியான முடிவு தெரியல. ஆமா, இப்ப இன்னைக்கு நான் எதார்த்தமா வர்றப்ப கோடை பண்பலை வந்து நீங்க பேட்டி கொடுத்ததை பார்த்தோம். எங்களுக்கும் மக்களுக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும், கோடை பண்பலை வாயிலா சொல்லணும்னு ஆசை. அதுக்கான வாய்ப்பு நீங்க கொடுத்ததுக்கு முதல்ல கோடை பண்பலைக்கும் என்ன பேட்டி எடுத்த இந்த 2 நபர்கள் பெயர் தெரியல, 2 நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: குரல் மட்டும்தான் வேண்டியதில்ல. அம்மா இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்களேன்.
2: வணக்கம், என் பேர் சாந்தி.
0: சாந்தி, நீங்க என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க?
0: இல்ல, தரசி தான். எப்படி போயிட்டு இருக்கு?
2: போயிட்டு இருக்கு. எனக்கு 2 பெண் குழந்தைங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நகைக்கடையில ஒர்க் பண்றாங்க. பாத்துட்டு இருக்காங்க. நான் வந்து அப்பப்ப ஊட ஊட போய் கடையில போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்குவேன்.
0: எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க?
2: போய் அவங்க இல்லாத டைம் நான் போய் இருந்து அவங்க பிசினஸ் நானும் கொஞ்சம் எடுத்து பாத்துக்குவேன்.
0: அப்படிங்களா?
2: அந்த மாதிரி பாத்து.
0: நகை மேல உங்களுக்கு பிரியம் இருக்கிறதா? பிரியம் குறைஞ்சிருக்கா?
2: ரொம்ப எல்லாம் எனக்கு கிடையாது, அது நான் உறுதியா சொல்றேன். நகை
0: வியாபாரியா இருக்கும் பொழுது அதை வித்தா காசு வரும் அப்படின்னு நினைக்க தோணுமா, இல்ல ஒரு பெண்ணா இருக்கும் பொழுது நம்ம அணிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுமா? வியாபாரியா பெண்ணா?
2: என்னுடைய கருத்து அது.
0: உங்களுடைய கருத்து உண்மையா போய்யா அப்படின்றது தெரியும்.
3: என்னோட பேர் வந்து மகேஷ்.
0: மகேஷ்,
3: என்னோட கடையின் பெயர் வந்து சாய் கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ்.
0: அவ்வளவு தூரம் போனோம்னா

0: அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஆமா விளம்பரம் மாதிரி ஆயிரும் இல்லையா. அதனால மதுரையில இருக்கீங்க,
1: மதுரையில இருக்கேன்.
0: சரி, அருமையா போயிட்டு இருக்கீங்களா? எப்படி
1: பேசுனா
0: 15% டாக்ஸ் இறக்குமதிக்கு விதித்திருக்காங்க.
1: ஆமா,
0: எப்படி பாக்குறீங்க?
1: இல்ல, முதல் குறைஞ்சிருந்தது, இப்ப கூட்டியிருக்காங்க.
0: 9%
1: இப்ப ரேட்டு, பழைய ரேட்ல இருந்து கொஞ்சம் கூடியிருக்கு. இப்ப ரேட்டு
0: கூடியிருக்கு.
1: ஆமா,
0: தங்கம் வாங்குறத குறைச்சிருந்த
1: சொல்லியிருக்காங்க. காரணம் அந்த மோடியோட ஸ்பீச் அது பொருளாதார அடிப்படையில மோடிக்கு நம்ம அனுசரணையா, இந்தியாவுக்கு பொருளாதாரத்துக்கு அனுசரணையா போறது நம்மளோட கருத்து
0: தான்.
1: இல்ல, அவர் இன்னைக்கு சிச்சுவேஷன் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி போனாதான் நம்ம நம்மளோட பொருளாதாரம்
0: நகையே வாங்காட்டி
1: நகையை வாங்காம இருக்க முடியாது. கல்யாண சீசன் வைகாசி மாசம் வருது, குறைவா வாங்கிக்கலாம். அது அதிகபட்சமா ஆடம்பர பொருளா வாங்காம அத்தியாவசியமா ஒரு கல்யாண நிகழ்ச்சி என்ன தேவை,
0: தாலியோ
1: தாலியோ திருமணங்களையோ
0: ஒரு
1: என்ன அத்தியாவசிய பொருளோ அதை மட்டும் வாங்கி
0: அந்த
1: விசேஷங்கள் நடத்திக்கலாம். அதுதான் அவரும் சொல்ற வற்புறுத்துறாரு. அதிகபட்சமா வாங்காம பொருளாதாரம் என்ன இன்னைக்கு தேவை அதுபடி நம்ம நடந்து கொஞ்சம் சொல்றேன்.
0: வீட்டுல நம்ம தங்கம் வச்சிருக்கோம், நகையெல்லாம் வச்சிருக்கோம். இத ஏதாவது கணக்குல கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரியான
1: அந்த சாத்தியம் யாருமே கொடுக்க மாட்டாங்க.
0: அதுக்கு ஒரு
1: அருமையான
0: நேரத்துல
2: கலைஞன் சாங்ல எந்த நெஞ்சில் நீங்க
0: இவர்தானா?
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்.
0: வீட்டுக்காருக்காக டெடிகேட் பண்றாங்க,
3: டெடிகேட் பண்றாங்க.
4: ஆமா, அதாவது
0: நன்றி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பிரேம் பார்க்ல இருந்துதான் இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க, அதுல ஒரு குடும்பத்தினர் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க, அவங்கள நம்ம சந்திக்க போறோம். சார் வணக்கம.
4: வணக்கம்.
3: பேர் சொல்லுங்க சார்.
4: என் பேர் ரமேஷ்.
3: எங்க இருந்து வர்றீங்க சார்?
4: திருப்பூர், அம்மாப்பட்டு, செங்கல்பட்டு மாவட்டம்.
3: செங்கல்பட்டு மாவட்டம், செங்கல்லூர் நீர்பட்டா,
4: செங்கல்பட்டு செங்கல் நீர்பட்டு
3: அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க.
4: ஆமா.
3: என்ன பண்ணிருக்கீங்க சார்?
4: ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன்.
3: எப்படி சார் போயிட்டு இருக்கு வேலை?
4: நல்லா போயிருக்கு.
3: எத்தனை ஆண்டுகள் இன்னும் வேலை செய்யலாம்?
4: முடியற வரைக்கும் வேலை செய்யலாம்.
3: முடியற வரைக்கும்
4: சின்ன பசங்க எல்லாம்.
3: சரி சரி சரி சரி.
4: இவங்க எல்லாம் படப்பு, காஞ்சிபுரம்.
3: காஞ்சிபுரம் பக்கத்துல
4: மச்சம் பசங்க.
3: எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
4: 13 பேர் வந்திருக்கோம்.
3: 13 பேர் வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு கொடைக்கானல்?
4: சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரோம், செமையா இருக்கு.
3: சின்ன வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா நீங்க?
4: கண்டிப்பா ஃபீல் பண்றோம். இங்க வந்த வரதான் ரொம்ப ஃபீல் பண்றோம்.
3: ரொம்ப ஃபீல் பண்றீங்க. முன்னாடியே வந்திருக்கலாம் சாமி அப்படின்னு.
4: கண்டிப்பா வந்துருக்கோம். நிறைய தடவை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அமையல.
3: மிஸ் பண்ணீங்க.
4: அமைஞ்சிட்டு வந்திருக்கோம்.
3: இவங்க அட்வான்ஸா இருக்காங்க, இப்பவே கொடைக்கானல் பாத்துட்டாங்க.
4: கொடைக்கானல் பாத்துட்டாங்க.
3: சரி, பாப்பா இருக்காங்க, ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க பேசலாம் அப்படின்னு. பாப்பா உங்க பேர் சொல்லுங்கப்பா.
5: என் பேர் ஓவியா.
3: ஓவியா, என்ன படிக்கிறீங்க?

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: இதுவரை சுற்றுலா சொந்தங்களோடு அளவளாவி சென்றது லேக் எஃப்எம். பிரேன் பூங்காவிலிருந்து நிலையம் திரும்புகின்றனர் அறிவிப்பாளர் கானல் மேனன் உடன் சசிகலா. இணைய தொடரவிருக்கின்றது மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடியாக.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் மகளிர் நேரம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
3: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இனிய வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. இசையோடு இதுமாய் நம் கூடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மகளிர் நேரம். மகளிர் நேரம் இன்று கண்டுபிடி கண்டுபிடி. மகளிர் வரலாம் பண்பலையின் இந்த எண்களில் அறிமுகங்கள் 24, 24, 29, 290, 333 வரலாம். அனைத்து மகளிரும் வரலாம் 24, 24, 26 முன்னிணைப்பிற்கு 045-42 இணைத்து வரலாம். இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
4: நம் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கத்துடன் அத்தானி கல்விப்பட்டியிருந்து சுப்புலட்சுமி செந்தில்குமார் மேம்.
2: எந்த ஊருங்க நீங்க?
4: அத்தானி கல்விப்பட்டிங்க மேம்.
2: எந்த மாவட்டம்னு கேக்குறேன்?
4: நம்ம ஈரோடு மாவட்டங்க மேம்.
2: ஈரோடுங்களா? மாவட்டம் பேர் சொல்லாம உங்க ஊரை மட்டும் சொன்னீங்கன்னா எப்படிங்க?
4: சரிங்க மேம், ஈரோடு மாவட்டங்க மேம்.
2: இப்பதான் பேசுறீங்களா இல்ல ஏற்கனவே நம்ம பண்பலையில பேசிருக்கீங்களா?
4: மேம் பேசிருக்கேங்க மேம்.
2: சரி,
4: நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம் சுப்லக்ஷ்மி. நீங்க எப்படி இருக்கீங்க
4: மேம்? அனைவரும் நலங்க மேம்.
2: சரி, விளையாட்டு தெரியுங்களா இன்னைக்கு?
4: மேம் எனக்கு தெரியுங்க, ஒரு டைம் சொல்லுங்க மேம்.
2: கண்டுபிடி கண்டுபிடி நான் ஒரு இடத்த வந்து மனசுல நினைச்சிருக்கேன், அது தொடர்பா நீங்க 3 கேள்விகள் என்னிடம் கேட்கலாம். சரியா?
4: சரிங்க மேம், சரிங்க.
2: சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஒரு இடத்த நான் நினைச்சிருக்கேன், அந்த இடம் வந்து குஜராத் மாநிலத்துல இருக்குது. நீங்க 3 கேள்வி கேட்கலாம் என்னிடம்.
4: மேம் இந்த ஜவுளிக்கு ஜவுளி சூரத்துங்களா மேம்?
2: பார்த்தீங்களா, 3 கேள்வி கேட்ட பிறகு தாங்க பதில் என்னன்னு சொல்லணும். நீங்கள் கேள்வி கேளுங்க, முதல் பதில் என்னன்னு பார்ப்போம் அப்புறமேட்டு.
4: மேம் ஜவுளி உற்பத்தியில் அதிக இடங்கள் படிச்சிருக்கீங்களாங்க?
2: ஆமாம்.
4: அடுத்ததுங்க, புகழ்பெற்ற இடங்கள் எல்லாம் நிறைய இருக்குங்களாங்க மேம்?
2: ஆமாங்க
4: மேம். அடுத்ததுங்க,
2: 90% வைரங்களை வந்து பதப்படுத்தும் இடம் இது.
4: சரிங்க மேம். மேம் சுற்றுலா தலங்கள் எல்லாம் நிறைய இருக்குங்களாங்க மேம்?
2: ஆமா, வரலாற்று தலங்களும் இருக்கு, கடற்கரைகளும் அதிகமா இருக்குங்க.
4: சரிங்க மேம். மேம் விவசாயம் எல்லாம் அதிகமா இருக்குங்களா மேம்?
2: ஆமா, தபதி ஆற்றின் கரையில அமைந்திருக்குங்க இந்த ஊரு.
4: மேம் எனக்கு தெரியலங்க மேம்.
2: நீங்க சொன்ன இடம் தாங்க சூரத் தாங்க. நீங்க 3 கேள்வி கேட்கணும்ன்றதுக்காக நான் சொன்னேன்.

0: மகளிர் நேரம் என்று கண்டுபிடி இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சின்னமனூர் சொக்கநாதத்து வந்து பவுன் தாய் பேசுறீங்க மேடம்.
0: பவுன் தாயம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டு விளையாடலாமா?
1: சரிங்க மேடம்.
0: சரி, நான் வந்து ஒரு பழத்தை வந்து மனசுல நினைச்சிருக்கேன்.
1: பழமா?
0: ஆமா.
1: அது எப்படி இருக்குங்க மேடம்?
0: பச்சையாவும் சாப்பிடலாம், அதை ஜூஸ் போட்டும் குடிக்கலாம்.
1: என்ன கலர் மேடம்?
0: சிகப்பு கலர்ல இருக்கும், பச்சை நிறத்துல இருக்கும்.
1: அது எதுக்கு உபயோகமாகும்?
0: நார்ச்சத்து நிறைந்தது, வைட்டமின் சி எல்லாம் இருக்கு. நீங்க மூன்று கேள்வி தான் கேட்கணும், நீங்க எக்ஸ்ட்ரா கேள்வி கேக்குறீங்க. பதில் தெரியுங்களா அம்மா?
1: தக்காளி பழமாங்க மேடம்.
0: இல்லங்கம்மா, இனி வர நேயர் சொல்றாங்களான்னு பாப்போம். நிகழ்ச்சி கேளுங்க. நன்றிங்கம்மா. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் இன்று கண்டுபிடி கண்டுபிடி. இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
1: என்ன
0: பண்ணிருக்காங்க? அப்படியா, ஹரிஹரன் அவருக்கு? சரி, ஹரிஹரனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரிங்களாம்மா?
1: நன்றிமா.
0: சரி, ஒரு பழம் வந்து நான் நினைச்சிருக்கேன், அது என்ன பழம் நீங்க கேள்வி கேளுங்க. மூன்று கேள்வி.
1: பழம் வந்து செடியா மரமா?
0: மரம் தாங்கம்மா.
1: முக்கனில் ஒண்ணா?
0: இல்ல இல்ல,
1: அது இல்லையா. விதை இருக்குமா?
0: ஆமா, சின்ன குட்டி குட்டியா விதை இருக்கும். ஒன்று ரெண்டு விதை தான் இருக்கும், அதிகமாலாம் இருக்காது.
1: சிவப்புல
0: இருக்கும், பச்சை கலர்லயும் இருக்கும். அத நான் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே. கொய்யா பழம் மாதிரி இருக்கும்.
1: என்னமா?
0: கொய்யா பழம் சொல்லுவோம்ல, அது மாதிரி சேஃப்ல இருக்கும்.
1: ஒன்னு ரெண்டு வகை தான் இருக்கு. பச்சையா சாப்பிடலாம், பழத்தூரிய சாப்பிடலாம். கேரிக்கவா?
0: இல்ல இல்ல இல்லங்கம்மா, இல்ல. நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. இப்ப வர சகோதரி சொல்லுவாங்க, நம்புறோம். வாங்க. வணக்கம். இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் இன்று கண்டுபிடி கண்டுபிடி. வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: கரூர் வெங்கமேடு வீட்டுக்கு பரமேஸ்வரி சுரேஷ்
0: சொல்றேன். பரமேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ நான் வந்து ஒரு பழம் வந்து நினைச்சிருக்கேன், அது தொடர்பா நீங்க மூன்று கேள்வி என்னிடம் கேட்கலாம்.
2: அது என்ன பழம்?
0: அந்த பழத்தையே ஏன்டியே சொல்ல சொல்லிருவீங்க போல. ஆமா, பச்சையா சாப்பிடலாம், ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். சிவப்பு பச்சை ரெண்டு கலர்லயும் இருக்கும்.
2: அதுல விதை இருக்குமாங்க?
0: ஆமா, ரெண்டு மூணு விதைகள் தான் இருக்கும்.
2: கருப்பா இருக்குமாங்க?
0: இல்ல, சிவப்பு கலர்லயும் பச்சை நிறத்துல இருக்கும் அந்த பழம்.
2: அதுல நிறைய முத்து இருக்குமாங்க?
0: அப்படிலாம் இருக்காதுங்க.
2: அத ஜூஸ் போட்டு குடிக்கலாம், பழமாவும் சாப்பிடலாமாங்க?
0: ஆமாங்க.
2: செரி பழமாங்க?
0: இல்ல இல்ல பரமேஸ்வரி, இப்போ அடுத்த நேயர் சொல்றாங்களான்னு பார்ப்போம். இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். வணக்கம். வணக்கம். பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:10. இது மகளிர் நேரம் என்று கண்டுபிடி கண்டுபிடி. வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கங்கம்மா, யார் பேசுறீங்க?
3: கரூர் மாவட்டம் நெல்லூர்ல அருள் தேவி தாமோதரன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். உங்க பேர் மட்டும் சொல்லுங்கம்மா.
3: அருள் தேவி தாமோதரன்.
0: அருள் தேவி. சரிங்கம்மா. நான் விளையாட்டு தெரியுங்களா உங்களுக்கு?
3: தெரியுங்கம்மா.
0: சரி, நான் வந்து மனசுல வந்து ஒரு பழம் நினைச்சிருக்கேன், சரிங்களா?
3: சரிம்மா,
0: கேள்வி கேளுங்க. மூன்று கேள்வி என்னிடம் கேட்கலாம். நீங்க
3: தோளை உலுக்கலாம்?
0: இல்லம்மா.

0: பச்சையாவே சாப்பிடலாம்.
1: பச்சையா சாப்பிடலாம், தோலை சாப்பிடலாமா அப்படியே சாப்பிடலாமா?
0: தோலையுமே பயன்படுத்தி சாப்பிடலாம். நம்ம
1: தோலையுமே பயன்படுத்தி சாப்பிடலாங்களா?
0: ஆமாங்கம்மா, தொலியோடவே சாப்பிடலாம், முழுமையா
1: முழுமையா சாப்பிடலாம்ங்களா? அது சின்ன சின்ன கொட்டை பெரிய கொட்டை இருக்குங்களா?
0: இல்ல, ஒன்னு ரெண்டு விதைகள் தான் இருக்கும், சின்ன சின்ன விதைகள் தான் இருக்கும். சிவப்பு பச்சை நிறத்துல தான் இருக்கும். அது ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். அது
1: ஜூஸ் போட்டு குடிக்கலாம்.
0: நார்ச்சத்து நிறைந்தது, வைட்டமின் சி நிறைந்தது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் அந்த பழத்துல. கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல நானே பதில் சொல்லிடவா? சரி, நம்மளே சொல்லிடலாம். ஆப்பிள் பழங்கம்மா. நன்றிங்கம்மா.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
6: மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய்.
7: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டாவணி, மதுரை.
8: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
9: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
8: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
9: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
12: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
14: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 ஆர்

0: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
1: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
0: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
1: கால் 8220782333.
2: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா,
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு மதுரை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:23 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இன்றை கண்டுபிடி கண்டுபிடி இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? முத்துமாரி, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்றப்பதாங்க ஒரு தெம்பா பேசுற மாதிரியே தெரிஞ்சு. உங்க பேர் சொல்றப்ப ரொம்ப சோர்வா சொன்ன மாதிரி இருந்துச்சு. மூன்று கேள்வி கேளுங்க அந்த கவிஞரை பத்தி. திருப்பி ஒரு தடவை கேளுங்க. நீங்க கேக்குறது தெளிவா கேக்கல, பக்கத்துல சொல்லி குடுக்கறாங்கல்ல அவங்க பேசுறது தெளிவா கேக்குது. யாரு உங்க ஃப்ரெண்டா இல்ல யார் சொல்லி குடுக்கறாங்க? சரிங்க சரிங்க, கேள்விக்கு திருப்பி கேளுங்க.
8: இல்ல கவிதை
7: எழுதினவர் தான். நிறைய பாடல்களும் எழுதியிருக்காரு. இல்ல இல்ல, இப்ப இருக்கிறவர் இல்ல, மறைந்த கவிஞர் தான். குறைந்த வயதிலே மறைந்த கவிஞர்.
8: இல்ல பழைய பாட்டு.
7: முத்துமாரி இணைப்புல இருக்கீங்களாமா?
8: இல்ல பழைய பாட்டு.
7: பழைய பாடல்களும் எழுதியிருக்காரு. ரொம்ப வந்து ஃபேமஸான கவிஞர் தான், எல்லாருக்குமே தெரிந்த கவிஞர்
8: தான்.
7: சொல்லுவாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றிங்கம்மா. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் என்று கண்டுபிடி கண்டுபிடி இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
9: இனிய பண்பலைக்கு நண்பர்கள் வணக்கம் மேடம்.
7: யார் பேசுறீங்க? நலமா இருக்கோம் சுக்னாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
9: அவருக்கு
7: நிறைய புனை பெயர்லாம் இருக்கு, அதெல்லாம் சொன்னா எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும்ல.
9: இல்ல ஒரு எழுத்து மட்டும் சொல்லுங்க.
7: ஒரு எழுத்துலாம்

0: முடியாது. ஐந்து எழுத்துல வரும் அவரோட பெயர்.
1: ஐந்து
0: எட்டயபுரத்துல பிறந்தவர், தூத்துக்குடி மாவட்டம். இல்லைங்களே,
1: பாரதியார் மேடம்.
0: சரியா சொல்லிட்டீங்க சுக்னாமா. நன்றி, நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிய மகளிர் நேரம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர்.

0: ராமநாதபுரம் கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
2: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
3: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக வித்தியாச வித்தியாசமான சைபர் கிரைம்ஸ், அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சைபர் கிரைம்ல ஒரு கான்செப்ட், அதாவது ஷோல்டர் ஷர்ஃபிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி தெஃப்ட், நம்மளோட ஐடென்டிட்டிய திருடுறது. எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேரத்துல வந்து பப்ளிக் பிளேசஸ்ல போன் பேசிட்டு இருப்போம், இல்ல வந்து நம்ம பர்சனலா நம்ம ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் போன் மூலமாகவோ இல்லைன்னா டைரக்டாகவோ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது, அங்கே பக்கத்தில் உள்ள மக்கள் அந்த பப்ளிக் பிளேஸ்லயோ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், வெஹிக்கிள்ஸ்லயோ இருக்கவங்க வந்து நம்மளை வாட்ச் பண்ணி நம்ம கிட்ட இருக்க டேட்டாவை ஸ்டீல் பண்றதுதான் ஷோல்டர் ஷர்ஃபிங்னு சொல்லுவாங்க. இது இல்லாம வேற விதமான ஐடென்டிட்டி தெஃப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்பேம் அன்சாலிசிடைஸ்டு இமெயில்ஸ் அனுப்புறது, இதுவுமே வந்து இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி தெஃப்ட்ல தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பப்ளிக் பிளேசஸ்ல நம்மளோட பர்சனல் டேட்டாவை ஷேர் பண்ணாம இருக்கலாம், அது மூலமா நம்மளோட ஐடென்டிட்டியை ஸ்டீல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, இது பேரு ஷோல்டர் ஷர்ஃபிங். அதுபோல இன்னொரு விதமான ஷோல்டர் ஷர்ஃபிங் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஷாப்பிங் மால்ஸ்ல, ரெஸ்டாரண்ட்ல, தியேட்டர்ஸ்ல எல்லாமே வந்து சர்வே கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து அதுல பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, அதுவுமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி தெஃப்ட் தான். அதுலயுமே நீங்க பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து அந்த கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒரு அமௌண்ட் வச்சு அதை வந்து அந்த பிசினஸ் ஃபீல்ட்ல வந்து சேல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர்ஸ், அது இல்லாம நம்ம ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு கொடுக்கணும் தானா அப்படிங்கறத யோசிச்சுட்டு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இது மூலம் நிறைய நம்மளுக்கு வந்து ஸ்பேம் கால்ஸ் வரும், நம்மளோட டீடைல்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது மூலமா வந்து நிறைய வந்து ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க ஜாப் ஆஃபருக்கு இது பண்றது, அதே போல RFID டாக் வந்து ஸ்டீல் பண்றது, இது மாதிரி எல்லாம் நிறைய வந்து இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதே போல வந்து நிறைய பேர் பார்த்தோன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தாலே வந்து அமௌண்ட் தர மாதிரி எல்லாம் நிறைய சைபர் கிரைம்ஸ் வந்து இப்போ ரிப்போர்ட் ஆயிருக்கு. பார்த்தோன்னா அந்த இப்போ நிறைய சைபர் கிரைம்ஸ் ஆகும், அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஹோல்டர் வந்து அக்யூஸ்டா சேர்க்கும் போது தான் தெரியும், அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மட்டும் அந்த கிரிமினல்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை தவிர வந்து அவங்களுக்கு வந்து வேற பார்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி யாராச்சும் நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஃபேக்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல நம்மளோட இந்த மாதிரி ஐடென்டிட்டி தெஃப்ட் மூலமா கலெக்ட் பண்ற பர்சனல் டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்க ஃப்ரெடுலண்டா வந்து சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி மத்தவங்களை த்ரெட்டன் பண்றது, நிறைய அவங்கள சைபர் புல்லிங்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய, சைபர் ஸ்டால்கிங் அந்த மாதிரி நிறைய பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மாதிரி வந்து நியூ போன் கனெக்ஷன்ஸ் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது போல மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கும் நிறைய ஃபேக்கா கிளைம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தயவு செஞ்சு நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து பப்ளிக்கா வந்து போன் மூலமாவோ நிறைய பேர் இருக்க இடத்துலயோ ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது. சோ இன்னைக்கு நம்ம பகிர்ந்துகிட்ட தகவல்கள் ஷோல்டர் ஷர்ஃபிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி கோடை எஃப்எம், உங்கள் வாக்கி டாக்கி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
0: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீளவழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
10: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
11: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி

0: ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
1: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி மதுரை
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
5: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
4: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244504444.
6: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: கவிதை கேளுங்கள்.
11: கவிதை படைப்பவர்களுக்காகவும்,
12: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
13: பண்பலை படைப்பாளிகள்.
14: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
12: பண்பலை படைப்பாளிகள்
11: சனிக்கிழமைகளில்
12: நண்பகல் 12 மணிக்கு
11: பண்பலை படைப்பாளிகள்.
15: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
12: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
13: கோடை பண்பலை 100.5
11: பண்பலை படைப்பாளிகள்.
12: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
13: நிலைய இயக்குனர்,
12: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
13: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241001.
12: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
11: பண்பலை படைப்பாளிகள்.

அன்பு நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு வரும் உயிரெழுத்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கும் நேயர் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள். இனி பிரிய பண்பலையில் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும், எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும், இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும், இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது.
நீங்கள்

0: கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூன்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
2: கோடை பண்பலை.

0: வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:52 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் என்று கண்டுபிடி கண்டுபிடி இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் தலவாய்ப்பட்டினம் கிராமம் கேஜே காலனியிலிருந்து பொன்னாத்தாள் பேசுறேங்க மேடம்.
1: பேர் மட்டும் சொல்லுங்க.
2: பொன்னாத்தாளுங்க மேடம்.
1: பொன்னாத்தாள், நல்ல பேர். என்ன அப்படியே பைய சொல்றீங்க, கேட்கவே இல்லை எங்களுக்கு.
2: சரிங்க மேடம்.
1: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்குங்க மேடம். விவசாயம் தாங்க மேடம் செஞ்சிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க மேடம். 20 பேர்.
1: சரி, உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஹாய் சொல்லியாச்சு, சரிங்களா?
2: சரிங்க மேடம்.
1: சரி, இப்போ வந்து கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டு தெரியும்ல?
2: சரிங்க மேடம். சொல்லுங்க மேடம்.
1: சரி, ரொம்ப எளிமையானதான். நான் வந்து மனசுல நினைச்சிருக்குது ஒரு ஆங்கில மாதம்.
2: ஆங்கில மாதம்,
1: அது தொடர்பா நீங்க 3 கேள்வி என்னிடம் கேட்கலாம்.
2: ஆங்கில மாதம்னா அதுல ஏதாச்சும் குழந்தைகள்?
1: இல்ல இல்ல, அந்த மாதம் இல்ல.
2: சரிங்க.
1: இன்னும் 2 கேள்விகள் கேட்கலாம்.
2: கண்டுபிடிக்க
1: முடியுதா? எப்படி சொல்றீங்க ஆகஸ்ட்?
2: உங்களுக்காக
1: பாடல் தருகின்றது பண்பலைமா. நன்றிங்கம்மா. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி. வணக்கம்.
3: எங்கள் அன்பான கோடை பண்பலைக்கு என்ற அன்பு சகோதரிக்கு இனிய திட்டகல் வணக்கம். சேலம் பேரத்தூர் கோமதி குப்புசாமி. சகோதரி, நிலையத்தில் அனைவரும் நலமா?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கிற சகோதரி அனைவரும்.
1: உங்க ஊரு கிளைமேட் எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்கு சகோதரி. அப்ப வெயில் வருது, அப்படியே கொஞ்சம் மோடமா இருக்கு, நல்லா இருக்கு, கலந்து இருக்கு.
1: சரி, இப்ப நம்ம விளையாட்டுக்கு போலாமா?
3: ஆ, போலாம் சகோதரி.
1: சரி, இது வந்து ஒரு விளையாட்டு.
3: சொல்லுங்க.
1: நீங்க 3 கேள்வி கேளுங்க. என்ன விளையாட்டு, அது எப்படி விளையாடலான்னு?
3: அது எப்படி, ஆண்களுக்கு சகோதரி பெண்களுக்கு?
1: பெண்கள் விளையாடுவாங்க இந்த விளையாட்டு.
3: பெண்கள் விளையாடுற விளையாட்டா? அது எத்தனை பேர் சகோதரி அதில் விளையாடுவாங்க?
1: 2 பேர் விளையாடுவாங்க. மரப்பலகையில விளையாடுவாங்க.
3: மரப்பலகையிலயா?
1: ஆமா, வட்ட வட்டமா குழிகள்லாம் இருக்கும். புளிய வித சோழி எல்லாம் போட்டு விளையாடுவோம்.
3: வட்ட வட்டமா குழிகள். அது எப்படி சகோதரி, 9 குழி 7 குழி இப்படி எல்லாம் போட்டு விளையாடும்?
1: ஆமா ஆமா ஆமா.
3: அதுக்கு பேர் கோரி குண்டாடுவோம்.
1: குழி விளையாட்டுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? மங்கையறை இனிதை வரவேற்று நிறைவுக்கு வருகின்றது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம்.

கோடை பண்பலின் நூறு புள்ளி ஐந்தில் இனி கேட்கலாம் பசுமை மாறா காவிய கானங்களை செவிநிறைக்க தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. மனதை விட்டு நீங்காத நெஞ்சம் இனிக்கும் பாடல்களை கடித வழியே காற்றலையில் கேட்டு ரசித்திடவிருக்கிறோம் அடுத்த ஒரு மணி நேரம். நெஞ்சில் நிறைந்தவையாக

நெஞ்சில் நிறைந்தவையில் முதலாவதாக ஒலிக்கவிருக்கின்றது ஜனவரி 14, 1969 வெளிவந்த சுபதினம் திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தேனி குண்டமநாயக்கன்பட்டி கணேசன் கலைச்செல்வி சுகுமாரன் நந்தினி இவர்களுக்காக ஒலிக்கின்றது பாடல்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தரமுடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் தாவணி, மதுரை.
5: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம்பாடி இதனம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது 1973 வெளிவந்த அலைகள் திரைப்படத்திற்காக ஸ்ரீதர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ஈரோடு நாராயணவளவு, முகமது மீரான், அமீனா, சாகுல் ஹமீது, காதின் பிவி, ராஜா முகமது, பாரிஜா பேகம் இவர்களுக்காக ஒழிக்கின்றது பாடல்.

நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது மே 31, 1952 வெளிவந்த என் தங்கை திரைப்படத்திற்காக நாராயணமூர்த்தியின் இயக்கத்தில் பாண்டுரங்கன் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பரமத்திவேலூர், ராஜி, சிவானி, திலகராஜா, காவ்யா, ஆதின்யா இவர்களுக்காக ஒழிக்கிறது பாடல்.

0: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: வானலையின் இன்னிசை சோலை, இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது March 16, 1962 வெளிவந்த சாரதா திரைப்படத்திற்காக KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் KV மகாதேவன் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் சிவகாசி, குலலானி, மணி, கிருஷ்ணசாமி, சத்தீஸ்வரன். இவர்களுக்காக சூலமங்கலம் ஜெயலட்சுமி, சூலமங்கலம் ராஜலட்சுமியின் குரல்களில்

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
3: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
2: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
3: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
2: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
3: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
4: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9 6 0 1 4.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
7: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
6: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
7: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
8: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
9: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
10: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.

0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கின்றது நவம்பர் 29, 1968 வெளிவந்த உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக கிருஷ்ணன் பஞ்சுவின் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ஓலப்பாளையம் விஜயலட்சுமி மதிவானன் ஆனந்த் சுகந்தி இவர்களுக்காக வருகிறது பாடல்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் இணைந்திருந்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

காற்றலையில் பாடி வரும் இன்னிசைச்சோலை இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கின்றது ஜூலை 27, 1968 வெளிவந்த தில்லானா மோகன் அம்பாள் திரைப்படத்திற்காக. ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில், கே.வி. மகாதேவன் இசையில், பி. சுசீலாவின் குரலில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் சௌராஷ்டிரா காலனி, மோதிலால், மகாலட்சுமி, சுஜிதா, சரண் சாய் இவர்களுக்காக வருகிறது பாடல்.

கொடுத்துருங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.

மேக மகிழ்களின் மெளியே மெல்லிசை பாடி வரும். இது உங்கள் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது 14 1965 வெளிவந்த

வெண்ணிற ஆடை திரைப்படத்திற்காக ஸ்ரீதர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் டி ரெட்டிபாளையம், அப்துல் ரஹீம், மசூதா பேகம், அலாவுதீன், அபுகனி பேகம், நஜி புனிதா, அப்பாஸ், சம்சத் பேகம் இவர்களுக்காக வருகிறது பாடல்.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில்.

உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

நேரம் பிற்பகல் 1:43 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் கூடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது 20 August 1967 வெளிவந்த செல்வமகள் திரைப்படத்திற்காக கே.வி. ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் டி.எம். சவுந்தரராஜன் பி. சுசிலாவின் குரல்களில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம், பேரையூர், செல்லப்பாண்டியன், ஜெயராணி இவர்களுக்காக ஒழிக்கவிருக்கின்றது இந்த பாடல்.

நெஞ்சில் நிறைந்த வெயில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது. July 2, 1971 வெளிவந்த வெகுளிப்பெண் திரைப்படத்திற்காக எஸ் எஸ் தேவதாஸ் இயக்கத்தில் வி குமார் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் சேலம், ஆட்டையாம்பட்டி, ரத்னவேல் தெரு, பிரேமலதா, கீதா, சுஜித் சாய், தனுஷ், தன்ஷிகா இவர்களுக்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒழிக்கிறது பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நெஞ்சில் நிறைந்த வயலெடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது அக்டோபர் 21, 1968 வெளிவந்த உயிரா மானமா திரைப்படத்திற்காக கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீல்

நெஞ்சில் நிறைந்த வயல் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது. அக்டோபர் 21, 1968 வெளிவந்த உயிரா மானமா திரைப்படத்திற்காக கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் பாடலை கேட்டிருக்கிறார்கள். தான் தோன்றிமலை, நிலாநகர், ராமசாமி, சுப்புலட்சுமி, தாரணி, ஜெய்தேவ், கிரிஷ் இவர்களுக்காக ஒழிக்கிறது பாடல்.

நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கின்றது. June 25, 1954 வெளிவந்த பெண் திரைப்படத்திற்காக எம் வி ராமன் இயக்கத்தில் ஆர் சுதர்சனம் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் கோட்டக்குப்பம் பராகத் தெரு ராஜா முகமது ஃபர்கானா பேகம் முகமது நாசில் அப்பாஸ் ரஹமத்து நிசா இவர்களுக்காக ஒலிக்கிறது.

0: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: கொல்லன் பட்டறையில் உறங்கிக் கொண்டிருந்த வந்தியத்தேவனுக்கு பயங்கரமான கனவுகள் வரத் தொடங்கியிருந்தன. அதில் ஒரு கனவில் அவனையும் குந்தவை தேவியையும் நெருப்பில் யம கிங்கரர்கள் பிடித்து தள்ளுவதாகக் கண்டு ஐயோ வேண்டாம் என்று அவன் அலறிக்கொண்டு திமிரினான். கண்விழித்து எழுந்து உட்கார்ந்தான். கண்டது கனவு என்ற எண்ணம் ஆறுதல் கொடுத்தது. ஆனால் எல்லாம் உண்மையாக நடந்தது போலவே தோன்றியபடியால் அவன் உடம்பு இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது.

0: சச்ச, இனிமேல் எக்காரணத்துக்காகவும் பொய் சொல்லக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டான்.
1: ரொம்ப நேரம் தூங்கி போயிட்டேனா
0: என்று கொல்லனை பார்த்து கேட்டான்.
2: அப்படி ஒரு ரொம்ப நேரம் ஆகிவிடவில்லை அப்பனே, ரெண்டு ஜாமன்தான். அப்பனே, நீ கும்பகர்ணன் வம்சத்தில் வந்தவனோ? பட்டப்பகலில் இப்படி தூங்குகிறாயே.
3: இரவிலே எப்படி தூங்க மாட்டாய்
0: என்றான் கொல்லன்.
1: கடவுளே, இரண்டு ஜாம நேரமா தூங்கிவிட்டேன். குதிரை குழம்புக்கு கவசம் செய்தாகிவிட்டதா?
2: இனிமேல்தான் செய்ய வேண்டும். ஆனால் உன்னை போன்ற தூங்கு மூஞ்சிக்கு அதனால் என்ன பயன்? நீ குதிரையையே பறிகொடுத்து விடுவாய். இன்னும் உன்னையே கூட பறிகொடுத்து விடுவாய்.
0: வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் மனத்தில் ஒரு சந்தேகம் உதித்தது. எழுந்து ஓடிப்போய் வாசற்பக்கம் பார்த்தான். குதிரையை நிறுத்திய இடத்தில் அதை காணோம்.
1: ஐயோ, குதிரை எங்கே
0: என்று இறைச்சல் போட்டுக்கொண்டே உடைவாளின் பிடியில் கை வைத்தான்.
2: பயப்படாதே, உன் குதிரை பத்திரமாயிருக்கிறது. கொல்லைப்புறத்தில் போய்பார்.
0: வந்தியத்தேவன் கொல்லைப்புறம் சென்று பார்த்தான். அங்கே மூன்று பக்கம் அடைக்கப்பட்ட கீத்து கொட்டகையில் அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது. கொல்லன் உலைக்களம் ஊதிய சிறுபிள்ளை அதன் வாயில் புல் கொடுத்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனை பார்த்ததும் குதிரை உடலை சிலிர்த்து கொண்டு கனைத்தது.
4: ஐயா, இங்கே வந்து கொஞ்சம் உங்கள் குதிரையை பார்த்துக்குங்க, இதனோட குழம்புகளுக்கு அளவெடுக்கணும் என்றான் பையன்.
0: வந்தியத்தேவன் குதிரை அருகில் சென்று அதை தடவி கொடுத்து கொண்டு நின்றான். பையன் குதிரையின் குழம்புக்கு அளவு எடுத்தான்.
4: இதை யார் இங்கே கொண்டு வந்து கட்டினார்கள்
0: என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
4: நான் தான் கட்டினேன்.
0: எதற்காக?
4: அப்பா கட்ட சொன்னார்.
0: அது எதற்காக?
4: இந்த ஊர் வழியா சற்று முன்னால பெரிய பழுவேட்டரையரும் அவர் பரிவாரங்களும் போனாங்க. குதிரையை வாசல்ல பார்த்திருந்தா கட்டாயம் கொண்டு போயிருப்பாங்க.
0: வந்தியத்தேவனுக்கு பழைய ஞாபகம், திருநாராயணபுரத்து ஞாபகம் வந்தது. தான் செய்த தவறை எண்ணி வெட்கம் அடைந்தான். கொல்லனிடமும் அவன் மகனிடமும் மனத்திற்குள் நன்றி உணர்ச்சி கொண்டான். குதிரையின் குழம்புக்கு அளவு எடுத்துக் கொண்டதும் இருவரும் உலைக்களத்துக்குள் வந்தார்கள். கொல்லன் இரும்பு துண்டை எடுத்து குழம்பைப் போல வளைத்து வேலை செய்யத் தொடங்கினான்.
4: என் குதிரையை காப்பாற்றிக் கொடுத்தீரே, அதற்காக மிக்க வந்தனம் என்றான் வல்லவரையன்.
2: என்னை தேடி வருகிறவர்களுடைய உடமையை நான் காப்பாற்றிக் கொடுக்க வேண்டுமல்லவா? அது என் கடமை.
4: பழுவேட்டரையர் பரிவாரம் இந்த பக்கம் போய் எத்தனை நேரம் இருக்கும்?
2: இரண்டு நாழிகைக்கு மேலே இருக்கும். அவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கும் நீ தூங்கிக் கொண்டிருந்தாயே, அதை நினைத்தால்தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது.
4: நான் தான் தூங்கிப் போய்விட்டேன். இத்தனை நேரம் நீர் வீணாக்கி விட்டீரே. அவர்கள் போன பிற்பாடாவது வேலையை உடனே ஆரம்பித்திருக்கலாமே.
2: எப்படி ஆரம்பிப்பது? அவர்கள் கொண்டு வந்த செய்தியை கேட்ட பிறகு யாருக்கு வேலை செய்ய மனம் வரும்? உனக்காக மனத்தை திடப்படுத்திக் கொண்டு இதை நான் செய்கிறேன். எங்கிருந்து அப்பனே நீ வருகிறாய்?
0: அவர்கள் கொண்டு வந்த செய்தி என்னவாயிருக்கும் என்று யோசித்துக் கொண்டே வந்தியத்தேவன், இலங்கையிலிருந்து வருகிறேன் என்றான். கொல்லன் அவனுடைய முகத்தை ஏற இறங்க பார்த்தான். பிறகு குரலை தாழ்த்திக் கொண்டு,
2: இலங்கையில் இருந்தபோது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்த்தாயா என்றான்.
0: உண்மையே சொல்லுவதென்று சற்று முன் சங்கல்பம் செய்து கொண்டிருந்த வந்தியத்தேவன், பார்த்தேன் என்றான்.
2: கடைசியாக அவரை நீ எப்போது பார்த்தாய்?
0: இன்று காலையில் பார்த்தேன். கொல்லன் வந்தியத்தேவனை கோபமாய் நோக்கினான்.
2: விளையாடுகிறாயா தம்பி?
0: இல்லை ஐயா, உண்மையைத்தான் சொன்னேன்.
2: இளவரசர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கூட சொல்லுவாய் போல் இருக்கிறதே.
0: ஓ, கேட்டால் சொல்வேன்.
2: இளவரசர் எங்கே இருக்கிறார், சொல் பார்க்கலாம்.
0: நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறார்.
2: அப்பனே, நானும் எத்தனையோ பொய்யர்களை பார்த்திருக்கிறேன். உன்னை போல கட்டுக்கதை புனைந்துரைக்கக்கூடியவர்களை பார்த்ததே இல்லை.
0: வந்தியத்தேவன் தன் மனத்திற்குள் சிரித்துக் கொண்டான். புனைந்து கூறும் பொய்யை நம்புவதற்கு எல்லோரும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். உண்மையைச் சொன்னால் நம்ப மறுக்கிறார்கள். இது நமது ஜாதக விசேஷம் போலும்.
2: தம்பி, நீ இலங்கையிலிருந்து எப்போது புறப்பட்டாய்?
0: 4 நாளைக்கு முன்னால்.
2: அதனால்தான் உனக்கு செய்தி தெரியவில்லை.
0: என்ன செய்தி ஐயா?
2: பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்திதான்.
0: வந்தியத்தேவன் கஷ்டப்பட்டு திடுக்கிடுவது போல பாசாங்கு செய்தான்.
1: ஐயோ, அப்படியா? யார் சொன்னார்கள்?
2: நேற்று முதல் இங்கெல்லாம் அப்படி பேச்சாயிருந்தது. இன்றைக்கு பழுவேட்டரையர் இவ்

0: வழியாகப் போனபோது ஊர்த்தலைவர்கள் அவரை கேட்டார்கள். அந்தச் செய்தி உண்மைதான் என்று பழுவேட்டரையர் கூறினார். அந்த படுபாவியின் தலையில் இடிவிடவில்லையே!
1: ஏன் இந்த கிழவரை வைகிறாய்?
0: அவராலேதானே இது நடந்திருக்கிறது. ஏதோ சூழ்ச்சி செய்து இளவரசரை அவரே கடலில் மூழ்கடித்து விட்டார் என்று ஊரார் சொல்லுகிறார்கள். அதனால் அவருக்காக ஏற்பாடு செய்திருந்த உபச்சாரங்களையும் நிறுத்திவிட்டார்கள்.
1: இளவரசர் மீது இந்த ஊருக்கு அவ்வளவு பிரியமா?
0: கேட்க வேண்டுமா? ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் இப்போது கண்ணீரும் கம்பலையுமாயிருக்கிறார்கள். இந்த ஊரார் மட்டும் என்ன, சோழ நாடு முழுவதும் ஓலமிட்டு அழப்போகிறது, பழுவேட்டரையர்களை சபிக்கப் போகிறது. ஏற்கனவே சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி கேட்டு என்ன பாடுபடுவாரோ தெரியாது. இன்னும் என்னவெல்லாம் விபரீதங்கள் நடக்குமோ! சில நாளாக வானத்தில் தூமகேது தோன்றி வருகிறதே, அதற்கு ஏதேனும் நடந்துதானே தீர வேண்டும்.
1: நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்னவா இருக்கக்கூடும் என்று வந்தியத்தேவன் எண்ணி பார்த்தான். தான் கூறியதை இந்த கொல்லன் நம்பாமல் இருந்ததே நல்லதாய்ப்போயிற்று. தான் இனிமேல் பொய் சொல்லாவிட்டாலும் இளவரசரை பற்றிய உண்மையைச் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இளைய பிராட்டி ஏதோ முக்கிய காரணத்திற்காகத்தானே அவரை சூடாமணி விகாரத்தில் இருக்கச் சொல்லியிருக்கிறார். இளவரசரியை கண்டு பேசிய பிறகு அவர் சொல்லும் யோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டும்.
0: தம்பி, என்ன யோசிக்கிற என்றான் கொல்லன்.
1: நடுக்கடலில் சுழற்காற்றில் நானும் அகப்பட்டு கொண்டேன். கடவுள் அருளால் நான் தப்பி பிழைத்ததை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
0: கடவுள் அருள் என்பது ஒன்று இருக்கிறதா என்ன?
1: பெரியவரே, அதென்ன அப்படி சொல்லுகிறேன்?
0: கடவுள் அருள் இருப்பதாக ஒன்று இருந்தால் பழுவேட்டரையர்களின் அக்கிரமங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்குமா? பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கி இருப்பாரா?
1: பெரியவரே, பழுவேட்டரையர் அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவர்களை பற்றி இப்படியெல்லாம் பேசலாமா? யார் காதலாவது விழுந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருங்கள்.
0: என்னை விட நீதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நானாவது விழித்து கொண்டிருக்கும் போது பேசுகிறேன், நீ தூக்கத்தில் உளறுகிறாய்.
1: ஐயோ, என்ன உளறினேன்?
0: பழுவேட்டரையர்களை யமதூதர்கள் என்று சொன்னாய். பழுவூர் இளையராணியை பெண் பேய் என்று சொன்னாய். நீ சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனால் என்னை தவிர வேறு யார் காதிலாவது விழுந்தால் உன் கதி என்ன? நீ அப்படி பிதற்றி கொண்டிருக்கிற சமயத்திலேதான் அந்த சாலை வழியாக பழுவேட்டரையர்களின் பரிவாரங்கள் போயின. எனக்கு ரொம்ப திகிலாய் போய்விட்டது.
1: நீர் என்ன செய்தீர்?
0: வாசற்பக்கம் போய் நின்று இந்த உலைக்களத்தின் கதவையும் சாத்திக் கொண்டேன். அதற்கு முன்னால் உன் குதிரையை கொல்லைப்புறம் கொண்டு போய் கட்டியாயிற்று.
1: தூக்கத்தில் நான் இன்னும் ஏதாவது உளறினேனோ?
0: உளறலுக்கு குறைவே இல்லை.
1: ஐயோ, என்ன உளறினேன்?
0: நீ இளவரசரை பழையாறைக்கு வரும்படி வற்புறுத்தினாய். அவர் பழுவேட்டரையர் கட்டளையின்படி சிறைப்படுவேன் என்றார். இன்னும் என்னவெல்லாமோ சொன்னாய். தம்பி, பழையாறை இளைய பிராட்டியை குறித்து கூட ஏதேதோ சொன்னாய். ஜாக்கிரதை அப்பனே, ஜாக்கிரதை!
1: வந்தியத்தேவன் வெட்கி தலை குனிந்தான். இளைய பிராட்டியை குறித்து அனுசிதமாக ஏதாவது பேசிவிட்டோமோ என்று பீதி அடைந்தான். இனிமேல் தூங்குவதாயிருந்தால் தனி அறையில் கதவை தாளிட்டு கொண்டு தூங்க வேண்டும். அல்லது மனித சஞ்சாரம் இல்லாத காட்டிலோ, பாலைவனத்திலோ, மலை குகையிலோ தூங்க வேண்டும்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: இந்த நெடுங்கதையின் தொடக்கத்துல வந்தியத்தேவன்ங்கிற வானர்குல வீர வாலிபன் தனது எதிர்காலத்தை குறித்து கண்டு வந்தது ஒரே கனவுதான். ஆனா அதிக துடிப்புடன் செயல்படும் அவன் கண்ட கனவுகளை நெடுகிலும் காட்டி அதிவேக மனசுக்கும் கனவுக்கும் உள்ள தொடர்பை உணர்த்துறார் ஆசிரியர். கடம்பூர்ல குறவை கூத்து, வெறியாட்டு, பெருந்தர விருந்து, இதுக்கெல்லாம் அப்புறம் நரிகள், நாய்கள், வெட்டறிவாளி எந்தின பூசாரி, ஆண்டாள் பாசுரம் பாடும் பெண்கள், கனவையும் நனவையும் பிணைச்ச ஆழ்வார்க்கடியான்,

0: திருக்கிட்டு எழுந்திருந்தான் வந்தியத்தேவன். இந்த கனவு எல்லாத்தையும் விட தலை சுத்த வைக்கிது கீழே நடந்த சதி கூட்டம். தஞ்சாவூர் சேந்தன் முதன் வீட்டுல பாம்பு கனவு, பகல்ல நந்தினியை சந்திச்சான் அல்லவா அதனுடைய தாக்கம். மறுநாள் கோட்டை தளபதியின் ஆட்களை ஏமாத்திட்டு ஒரு சந்தில குட்டி தூக்கம், கோழி தூக்கம்னு சொல்லலாம். கனவு இல்ல, ஆனா சுறுசுறுப்பாயிடுறான். லதா மண்டபத்துல கற்பனை கரபுரண்டு ஓடிச்சே. பழையாறுக்கு வர வழியில பாழ் மண்டபம், ஆந்தை குரல் ஒன்ற விதாசன் தூக்கத்தை கெடுத்தான். ஆனா எதிர்பாராத எச்சரிக்கை வந்தது. கோடிக்கரையில பூங்குழலியின் விடுக்கு பேச்சில ஒளிஞ்சிருந்த நம்பிக்கை அசட்டு கனவா வெளிப்பட்டுச்சு. மாதோட்டத்துல சந்தேகப்பட்டு காவல்ல வச்சிருந்தாங்க, கனவுல இளைய பாராட்டியின் பரிவு. அனுராதபுரத்துல மனக்குழப்பங்களை எல்லாம் வெளித்தள்ற கலவை கனவு. இப்ப கொல்லுப்பற்றையில நரகத்தை சொர்க்கமாக்குற குந்தவை, நரகத்தையே சொர்க்கம்னு நம்ப வச்சு தீயில தள்ள பாக்குற நந்தினி, உலைக்களத்தின் கதவே மூட வச்ச பெரிய கனவு. பொய்ங்கிற சொல்ல ஒருபோதும் இழிவாக பேச மாட்டான் வந்தியத்தேவன். நேர்களுக்கு நினைவு இருக்கும், நாலு வரி பாடல்ல இத்தனை பெரும் பொய்களை அடக்கக்கூடிய மகா கவிஞர் தமது பெயரை வெளிப்படுத்திக்க முன் வர மாட்டார்னு சக்கரவர்த்தி சொன்ன போது, பிரபு அப்படி ஒரேடியா பொய்னு தள்ளிவிடக்கூடாது, இல்லாத விஷயத்த சாதாரண மக்கள் சொன்னா அது பொய்யும்போம், ராஜாங்க நிர்வாகத்துல அதுக்கு பேரு ராஜதந்திர சாணக்கியம், கவிஞர்கள் சொன்னா கற்பனை, அணி அலங்காரம், இல்பொருள் உவமைன்னு விளக்கினா அல்லவா. ஓடைக்கரையில பூங்குழலி, உன்னை போல பொய் சொல்லக்கூடியவன நான் பார்த்ததே இல்லைன்னு பாராட்டின போது, பொய்னு சொல்லாத கற்பனா சக்தின்னு சொல்லுன்னு திருத்தினா அல்லவா. கொல்லுப்பற்றையில ஒரு முன்னேற்றம், பொய் சொல்லாட்டாலும் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, இந்த முடிவுக்கு வந்துட்டான். இது எவ்வளவு தூரம் கை கொடுக்கும் பார்க்கலாம். கீற்று கொட்டகை, இதற்கான விளக்கம், கிடுகு கொட்டகை கீற்று கொட்டகையாகி பேச்சு வழக்கில் கீத்து கொட்டகை கொட்டாயின்னு ஆயிடுச்சு. கிடுகு என்றால் முடைந்த ஓலை கீற்று, பனை அல்லது தென்னை ஓலையால் முடையப்பட்ட கீற்றாலையான கூரையை உடைய அமைப்பு, பெரும்பாலும் தற்காலிக தேவைக்காக அமைப்பாங்க. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். நம் பண்பலையில் வளமரும் செப்பக செந்தமிழ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற நேயர்களுக்காகவும் பண்பலையில் வளமரும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் என்ன கருத்துக்களை எழுதி முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்காகவும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தாராபுரம் ஆச்சியம்மாள் அவர்கள், அவங்க கிட்ட இப்ப பேசலாம். வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: எப்போ வந்தீங்க கொடைக்கானலுக்கு?
1: நான் 6 மணிக்கு காலையில 6 மணிக்கே கிளம்பிட்டேன்.
0: சரி,
1: இவன் 10 மணிக்கெல்லாம் வந்துட்டேங்க காலையில.
0: எப்படி இருக்கு கொடைக்கானல் வந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: கொடைக்கானல் அனுபவம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாங்க.
0: நல்லா இருந்துச்சு.
1: லேக்கு இது ஏரிக்கு ஏரி சாலைக்கு போனோம்.
0: சரி,
1: அதுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பூங்காக்கு போயிருக்கோம்.
0: நீங்கள் ஏற்கனவே கொடைக்கானலுக்கு வந்திருக்கீங்க?
1: வந்திருக்கேங்க, நிறைய தடவை வந்திருக்கேன்.
0: நிறைய முறை
1: வந்துருக்கு. முன்னாடி வந்தால் இங்கே வெளியில் வந்துட்டு பார்க்க முடியல, போயிட்டேன். வந்துட்டே இருக்கேன், அடிக்கடி வந்திருக்கேன்.
0: அதாவது நிறைய முறை நீங்கள் வந்திருந்தாலும் இப்போ வந்து வென்றார் வந்தார் நீங்கள்,
1: அதுக்கு ஒரு தனி சந்தோஷம்னு தான் சொல்லலாங்க. ஏன்னா இங்கே கொடைக்கானலுக்கு வர்றோமா பேச வந்திருக்கோம், அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: உங்க முகத்துல பார்த்தாலே தெரியுது அந்த மகிழ்ச்சி அப்படியே இருக்கு. சரி, எத்தனை ஆண்டு காலமா நம்ம கோடை பண்பலை நீங்க கேக்குறீங்க?
1: நான் 10 ஆண்டுகளா கேட்டுட்டு தான் இருக்கேன். செப்புக சிந்தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்குங்க.
0: சரி, செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில எத்தனை முறை நீங்க வாகை சூடியிருக்கீங்க?
1: இது 7வது முறை இப்போ வாகை சூடுனது. ஏற்கனவே 3 தடவை புக்கு வாங்கியிருக்கேன், திருக்குறள் புக்கு.
0: சரி,
1: 3 தடவை வந்து 1.5 கேக்கு வாங்கியிருக்கேன், அதோட ப்ரைஸும் வாங்கியிருக்கேன். இது 7வது முறை.
0: ஆனாலும் ஒரு சிலர் வந்து கேட்கும் போது என்ன சொல்கிறாங்களா, செப்புக தமிழ் நிகழ்ச்சியில் பரிசு வாங்குறது ரொம்ப சிரமம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன?

0: நான் எழுதி வச்சுக்குவேன், அதை தவறாமல் கேட்டுருவேன். எல்லா வாரம் செப்புகசந்தமிழ் கேட்காம இருக்க மாட்டேன்.
1: சரி,
0: அதனால் அவங்க என்ன கேட்க போகிறாங்கன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால் அவள் கேட்டுகிட்டே இருந்தால் கரெக்டாக அது பேசிடலாம்.
1: கேட்கணும் கண்டிப்பாக,
0: கண்டிப்பாக அந்த வானொலியில் நிகழ்ச்சியை விடாமல் கேட்டுகிட்டே இருந்தோம்னா அவர் எப்படி கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சுக்கோணும். குறிப்பு எழுதி வச்சுக்குவேன், நிறையா வேர்டு எழுதி வச்சுருக்கேன்.
1: சரி,
0: ஒரு 1000 வேர்டுக்கும் பக்கம் எழுதி வச்சுருக்கேன். அதனால் நான் ஈஸியாக பேசிடுவேன்.
1: ஈஸியாக பேசி நீங்கள் வந்து வெற்றி வாகை சூடிருக்கீங்க.
0: வாகை சூடியிருக்கேன்.
1: சரிங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம், உங்கள் விருப்ப பாடல்?
0: எனக்கு வந்து இப்போ
1: சொல்லுங்க.
0: படிக்காதவன் படத்துல ஒரு கூட்டு கிளியா?
1: இல்ல, நீங்க வந்து நிறைய பாடல் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பீங்க போல, அதனாலதான் உங்களுக்கு எந்த பாடல் கேட்க அப்படின்னு ஒரு சிறு குழப்பம் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
0: இல்ல, எழுதி வச்சிருக்கேன்.
1: சரி, உங்களோட விருப்ப பாடல் இப்ப பண்பலையில கேட்கலாம்.
0: சரி.

0: இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.

0: நேரம் 2:37 கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா தாராபுரம் ஆச்சியம்மாள் அவங்க கூட தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். ஆமா சொல்லுங்க, உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க.
1: எனக்கு 2 பொண்ணு 1 பையன் இருக்காங்க. பெரிய பொண்ணு கலையரசி பிரகாஷ், பேத்திய அதுக்கு வந்து ஒரு புள்ள 1 பையன் நைனிக்கா கிருத்துவிக்கு, ரெண்டாவது பொண்ணு பிரியதர்ஷினி சென்னையில் இருக்காங்க.
0: சரி,
1: அவங்க டீச்சராக இருக்காங்க, ஸ்ரீநிகேதன் பள்ளி தாம்பரத்தில் நீட் ஆசிரியராக இருக்காங்க. பையன் பேர் மகாவிஷ்ணு, சித்த மருத்துவம் பார்க்குறாங்க, எங்கள் கிட்ட இருக்காங்க.
0: உங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: எப்பம் போய் கேட்கறது
0: பண்பலை நிகழ்ச்சி. எத்தனை மணிக்கு நீங்கள் பண்பலை நிகழ்ச்சி கேட்க?
1: காலையில் 6 மணிக்கு போட்டேன்னா அப்போ பார்த்து கேட்டுட்டே இருப்ப, வீட்டு வேலை செஞ்சுட்டு சமையல் ரூமில் சின்னதாக ரேடியோ போட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும் எங்கிட்ட.
0: சரி, நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பண்பலையில் இப்போ வளம் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப இந்த நிகழ்ச்சி பிடிக்கும் அப்படின்னா எந்த நிகழ்ச்சியை சொல்லுங்க?
1: எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னா செப்புக்கு செந்தமேல், அதிகமாக பிடிக்கும். அப்புறம் வந்து வானவில், அப்புறம் 4 to 5 நான் டெய்லியும் கேட்டுவேன். 5 to 6
0: நிகழ்ச்சி,
1: நைட்டு 9 to 10 வந்த கேட்டுருவேன்.
0: சரி, அப்படியே எல்லா நிகழ்ச்சியும்
1: கேட்டுட்டேதான் இருப்போம்.
0: சரி, செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி தவிர நீங்க அந்த நேரலை நிகழ்ச்சியிலலாம் என்னைக்காச்சும் கலந்துருக்கீங்களா?
1: ஏதாவது எப்பாவது ஒருக்கா அதிகமாக பேச மாட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில பேசுவேன், எப்பாவது ஒருக்கா பேசுறதுதான், அதிகமாக பேசுறது இல்லை நான்.
0: சரி, நீங்கள் வந்து செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் நிறைய முறை கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி
1: சொல்லியிருக்கீங்க.
0: முதல் முறையாக நீங்கள் வெற்றி வாகை சூடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்பலையில் அறிவிச்சிருப்பாங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: அது ரொம்ப சந்தோஷம் சொல்லலாம்.
0: யார்கிட்ட முதல்ல நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நான் வந்து செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் என்னை வந்து இன்னைக்கு பரிசுக்குரிய நேராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி?
1: அப்போ என்னோட பொண்ணுகிட்ட கூப்பிட்டு சொன்னேன், சென்னையில் இருக்கிற. அப்புறம் நேயர்கிட்ட ராணிகிட்ட கூப்பிட்டு சொன்னேன்.
0: சரி, என்ன சொன்னாங்க உங்கள் பொண்ணு?
1: பொண்ணு நானும் வரமா அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் 14ஆம் தேதி மா அப்படின்னு சொன்னேன். பாப்பாவுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல் கம்பல்சரியாக, நாளைக்கு மீட்டிங் இருக்குது. அப்புறம் அவங்க தேதி மாற்றி கொடுக்க மாட்டாங்க, செய்கிற முன்னல் நாள் வந்து நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: சரி, நீங்கள் வீட்டில் உங்களோட பொண்ணுக இல்லை பையன் அவங்கக்கிட்டலாம் அந்த செப்புக தமிழ் நிகழ்ச்சியை கலந்துக்க சொல்லி எனக்கு அதை சொல்லியிருக்கீங்களா?
1: பாப்பா பேச வச்சிருக்கேன், பாப்பா தான் பேத்தி தான் பேச வச்சேன்.
0: என்ன படிக்கிறாங்க அவங்க?
1: அது 2 தேர்டு முடிச்சு போகிறது போகுது.
0: சரி,
1: அவள் திருக்குறள் படிக்க பேசி ப்ரைஸ் வாங்கியிருக்குது.
0: ஓ சரி, எப்படி சொல்லுவாங்க, என்ன பாட்டி எப்போ பார்த்தாலும் என்ன பேச சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்களா?
1: அது ரொம்ப ஆர்வமாக பேசு, நீ மட்டும் எப்படி பேசுகிற எனக்கும் சொல்லிக் கொடு அத்தா அப்படின்னு சொல்லி அது சொல்லி கொடுத்துட்டு, அது இப்போ அடுத்த இடத்துலேருந்து நானும் பேசுகிறேன், என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கு பாப்பா.
0: சரிங்க, அவங்க எத்தனை முறை செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் பேசியிருப்பாங்க?
1: பாப்பா இப்போ தான் பேச கலக்கி வச்சு,
0: இப்போ தான் பேச கலக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து முக்கியமானது காரணம் என்ன அப்படின்னா குறிப்பெடுக்கணும், நம்ம நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட
1: 7:30 சொல்லிட்டு இருப்பாங்க, ரெண்டு வார்த்தை சொல்லுவாரு, அப்ப இருந்து ஃபுல்லா எழுதி வச்சிட்டேன், எனக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சும்.
0: சரியா? சரி, இப்போ வந்து என்னன்னா நம்ம பண்பலையை வந்து நிறைய நேயர்கள் கேட்குறாங்க, நிறைய நேயர்கள் வந்து இந்த செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்?
1: அவங்க வந்து 4 to 5 அந்த நிகழ்ச்சி கரெக்டாக தவறாமல் கேட்கணும்,
0: வாரம் வாரம் எப்பவுமே கேட்கணும்.
1: கேட்டால் தான் அதை அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்க முடியும்.
0: சரி,
1: இல்லைன்னா அவங்க கஷ்டம். அவங்க பேசும்போது நான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்டால் இப்படி பேசிக்கலாம் நானே சொல்லிக்கிறேன், அதனால.
0: ஆனால் ஒரு சிலர்கிட்ட என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னா, அந்த செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் யாராவது ஒரு நேயர் பேசும்போது அவங்க வந்து அந்த கேள்வியை வந்து அவங்களுக்கே கேட்குற மாதிரி அவங்க சில நேரம் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
1: இல்லை, அது வந்து அவங்க பேசும்போது கரெக்டாக கேட்டு

0: இருந்தால் நம்ம இந்த மாதிரி கேட்டால் எப்படி சொல்லுவோம், நம்ம இந்த மாதிரி கேட்டால் எப்படி சொல்லுவோம். அதனால் அந்த மாதிரி பேசுனா வெட்டி வகையை சூடிடலாம்.
1: ஆனால் அதுலேயும் முக்கியமானது என்ன அப்படின்னா, வார வாரம் தவறாமல் நிகழ்ச்சி கேட்கணும். நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம
0: குறிப்பெடுத்து வச்சுக்கணும்.
1: அதுதான் ரொம்ப
0: குறிப்பெடுத்து வச்சா மட்டும்தான் அதில் வெற்றி வகை பண்ண முடியும்.
1: சரியா
0: முடியாது,
1: நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதையும் அவங்க வந்து பயன்படுத்தி நிகழ்ச்சியில் அடுத்து பரிசு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த விருப்ப பாடலாம் என்ன பாடல் கேட்கலாம்?
0: அடுத்த பாடல் வந்து
1: என்ன ஆனது, திடீர்னு திரும்பவும் ஒரு தடுமாற்றம். என்ன பாடல் கேட்கலாம்
0: அப்படின்னு? வெள்ளை நிலா.
1: சரி,
0: பாடல் கேட்கவே நீங்கள் கேட்கவே
1: பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி கோடை பண்பலை 100.5
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
3: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
2: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
3: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டயர்களின்
10: தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: நேரம் 2:50. கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா தாராபுரம் ஆச்சியம்மாள் அம்மா, அவங்க கிட்ட தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, நீங்கள் வந்து ஒரு 7 முறை வந்து செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் நீங்கள் வாகை சூடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எத்தனை வாரமாக நீங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து தொடர்பு கொண்டீங்க, அல்லது நேரடியாகவே நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்களா? அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள்.
12: நான் வந்து எத்தனை வாரம்னா எப்படின்னு சொல்கிறீங்க?
11: அதாவது இப்போ வந்து செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் முதல் வாரமே நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்களா, அல்லது 1-3 வாரம் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா?
12: நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கலந்துக்குவேன்.
11: எத்தனை வாரமாக நீங்கள் நிகழ்ச்சி அந்த மாதிரி கேட்டுட்டு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க?
12: 5-6 வாரம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தொடர்பு கொள்வேன்.
11: சரி,
12: நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தொடர்பு கொள்வேன்.
11: சரி, இப்போ சமீபத்தில் நீங்கள் செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்களா?
12: இப்போ தான் 29 மார்ச் கலந்துக்கிட்டேன். அதில் தான் வாகேஸ்வரி இப்போ பேச வந்திருக்கேன்.
11: சரி, உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா நீங்கள் வந்து இப்படி செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் வந்து வாகை சூடுறீங்க, எங்களுக்கும் வந்து அந்த நீங்கள் பயன்படுத்தக்கூடிய யுக்தியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிருக்காங்களா?
12: ராணி வேணால் ஏதாவது தெரியலன்னா கேட்பாங்க.
11: அந்த வார்த்தைகள் மட்டும்,
12: வார்த்தைகள் மட்டும் ஏதாச்சும் தெரியலன்னா எங்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன எப்படி பேசுறதுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு சொல்லுவேன்.
11: அவங்களுக்கு மட்டும் சொல்லுவீங்க?
12: அவங்க தான் கேட்பாங்க.
11: சரி,
12: பண்ணி இந்த மாதிரி தெரியாத வார்த்தை கேட்பாங்க, அதனால சொல்லுவேன்.
11: சரி, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செப்புக சிந்தமிழ் நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களோட பேரன் பேத்தி எல்லாம் கேட்பாங்களா நீங்கள் பேசுகிறத?
12: கேட்டு எல்லாம் சந்தோஷப்படுவாங்க.
11: இல்லை, அவங்களுக்கும் அந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா?
12: பாப்பா சின்னதை இப்போ தான் 2 தேர்ட் முடிச்சு போட்டு போகுது.

0: இப்போ தான் சொல்லி கொடுத்துட்ருக்கு.
1: இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி
0: கொடுத்து. அவங்க அப்பா மெடிக்கல் ரெஃபாக இருக்காது, அதுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன் இந்த மாதிரி பேசு அப்பா வேறு அம்மா வேறு. அடுத்த தடவை ஊர்லேயும் ஃபோன் பண்ணி சொல்ல பேச வச்சுருக்கேன்.
1: அப்போ கூடிய விரைவில் வந்து உங்களோட பேத்தி வந்து சிவகாசி தமிழ் நிகழ்ச்சியில் பேசலாம்,
0: பேசுவேன்,
1: எதிர்பார்க்கலாம்.
0: போனதால் பேச்சு அதுதான் பேசிட்டு நான் பேச வைப்பேன்.
1: சரி, இந்த சிவகாசி தமிழ் நிகழ்ச்சி தவிர நெஞ்சில் இருந்தவை, ஆசையில் ஒரு குக்கு, உயிரெழுத்து, இந்த நிகழ்ச்சிகளெலாம் நீங்கள் கடிதம் ஏதாவது எழுதியிருக்கீங்களா?
0: கடிதம் எழுதி அனுப்புவேன். கடிதம் வந்து உயிரெழுத்து கணிதம் அனுப்பிட்டுக்கே எனக்கு வந்திருக்கு.
1: என்ன தேர்வில் நீங்கள் எழுதி அனுப்புனீங்க? என்ன தலைப்பிட்டு எழுதி
0: அனுப்புங்கிறது இதில்
1: அன்பு அப்படிங்கிறதுல
0: அனுப்புனேன்.
1: சரி, அது எழுதும் போது வீட்டில் கேட்டாங்களா?
0: கேட்டாங்க எல்லாரும், ஊருக்குள்ள எல்லாரும் கேட்டு நல்லா எழுதி அனுப்புனாங்க, நல்ல பாட்டு சூஸ் பண்ணி எழுதியிருக்கீங்கன்னு எல்லாரும் பாராட்டினாங்க.
1: சரி, அதாவது என்ன நான் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, என்ன நீ எப்போ பார்த்தாலும் எஃப்எம் கேட்டுகிட்டே இருக்கா, அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க.
0: ஆமாம், என்னை சொல்லுவாங்க,
1: சொல்லுவாங்களா
0: அப்படியே ரேடியோ கேட்டுகிட்டே இருக்கிறியான்னு சொல்லி.

0: நல்லா எழுதி அனுப்புனாங்க,
1: நல்ல
0: பாட்டு சூஸ் பண்ணி எழுதியிருக்கீங்கன்னு எல்லாரும் பாராட்டினாங்க.
1: சரி, அதாவது என்ன நான் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, என்ன நீ எப்போ பார்த்தாலும் எஃப்எம் கேட்டுகிட்டே இருக்க, அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க.
0: ஆமாம் ஆமாம், என்னை சொல்லுவாங்க,
1: சொல்லுவாங்களா
0: ரேடியோ கேட்டுகிட்டே இருக்கிறியான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை கண்டுக்கிறது
1: இல்லை, வானொலி கேட்குறது வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி
0: தவிழ்ச்சி. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரேடியோனா ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, இப்போ உங்களோட தோழிகள் எல்லாத்திலையும் சொல்லிட்டு வந்திருக்கீங்களா,
0: நிறையா
1: பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு?
0: நிறையா பேர்த்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, எல்லாருக்கும் கேட்டு
1: என்ன சொன்னாங்க,
0: என்ன
1: பாடல் கேக்கலாம்?
0: தியாகம் படுத்து நல்லவருக்கெல்லாம் ஒன்று மனசாட்சி தீவிர.

0: இரவில் பிறந்தது ராகம்.
1: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள்.
5: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
5: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
6: பண்பலை படைப்பாளிகள்.

0: இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. இவ்வளவு நேரமும் வந்து நீங்கள் பண்பலையில் கலந்து கொண்டு உங்களோட செப்புகஸ் தமிழ் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு வாகை சுடிய அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக கோடை பண்பலை 100.5 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோமா.
1: வணக்கங்க. நிலைய இயக்குனர், அறிவிப்பாளர்கள், நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும், நேயர்களுக்கும் வணக்கங்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது உயிர் எழுத்து. நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிறுதானியங்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்புப் படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இது கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நடப்பு மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உளவுத்துறை DIGயாக டாக்டர் தர்மராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும் இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுபீர், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி, அஷ்மிதா சாலிஹா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே, மனதை இதமாக்குவது இசை. அந்த இசையை என்றுமே இசைவினிறைக்க தந்து கொண்டிருக்கும் உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5. இனி நாம் ரசிக்க உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பயணிக்க இருக்கும் நம் அன்பு நேயர் கோயம்புத்தூர் அன்னூர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள். காதல் கொண்ட இரு உள்ளங்களில் காதலன் தன் காதலியை என்ன நினைப்பாளோ என்று நினைத்து மனம் உருகுகிறார். இவ்வாறு

மனமே

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி, மதுரை.
3: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

பிரிய பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:10 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து. இரு உயிர்கள் ஓர் உயிராக இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடும் காதல்.

அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலையின் 100.5 உயிர் எழுத்து. காதலியை காதலன் வர்ணிக்கும் விதம்தான் என்ன அழகோ அழகு, வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட்
4: 5 அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி,
5: கிளப்ஸ், ஃபோரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர எம்என்சி பிளேஸ்மெண்ட்ஸ்.
4: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
6: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
7: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
2: சவியோரம் கவி பாடிக்கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. முடிவே இல்லாத தொடக்கம்தான் காதல். சொந்தம் எப்போதுமே தொடர்கதைதான் என்பது போல் முடிவும் தொடக்கமும் இந்த காதல்தான் போல.

கடலலை போல் இசை அலையாய் மனம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் அன்னூர் ஆர் சுப்பிரமணியன் அவரின் விருப்பமாய் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். காதலியை நினைத்து கற்பனையின் மிகுதியாய் கடிதம் வரைகின்றான் காதலன். கற்பனையில் மூழ்கி தன் ஆசை நாயகியை வர்ணிக்கின்றான் இவ்வாறு.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கல் ஜெட்டிகள் டிரையர்களின்
6: காதலர்களின் மனங்களில் கோடி கோடியாய் எண்ணங்கள் உள்ளனவாம். நாமும் கேட்போமா அதை?

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: கோடை பந்தலை 105 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்

0: சீதா மகாலட்சுமி பாத்துட்டியா?
1: சாவதான்.
2: பாட்டும் பதமும் நேயர்கள் இணைந்திருப்பது கோடி பண்பலின் நூறு புள்ளி ஐந்தின் உயிரெழுத்து. காதலனின் மனது முழுவதிலும் அவளின் நினைவு மட்டுமே. நீ வரும் வரை காத்திருப்பேன் என்று எதிர்பார்க்கும்

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரிழ

0: பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:50. காதல் அதி அற்புதமான உணர்வு. அந்த காதலுக்கே இலக்கணம் தந்த பாடலை நாமும் கேட்க தந்துள்ளார் நம் நேயர் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் R. சுப்பிரமணியன் அவர்கள்.

கோடை பண்பலை 100.5 இதுவரை இணைந்திருந்தோம் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பயணித்தார் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள். நேயருக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும்.

0: 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: இணைந்து வழங்குவோர்
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: சுற்றியுள்ள நிகழ்வுகளை புரிந்து கொள்ளவும் நம் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளவும் பொது அறிவு கேள்விகளோடு கொடை பண்பலை 100.5 பண்பலைக்கழகம். பொது அறிவு கேள்விகளுக்கு நேயர்கள் பதிலளிக்க அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 நமது வழக்கமான நேயர்கள் 24 24 26 மற்றும் அறியன் 290 333 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் இங்கே
9: அன்னலக்ஷ்மி
8: தீபா நடராஜன். வணக்கம் நேயர்களே.
9: வணக்கம் நேயர்களே.

0: என்ன லட்சுமி அறக்க பறக்க ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு. 3 மணிக்கு முடிச்சிட்டா?
1: ஆமா ஆமா.
0: சரி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் தீபா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் அப்படியே தான் இருக்கேன். என்ன சொல்லுவாங்க, எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் எப்படி போகுது உங்க ஊர், எப்படி இருக்கு?
1: எங்க ஊர் கொஞ்சம் இப்ப பரவாயில்ல, லைட்டா வேணா மழை பெய்யுது, அவ்வளவுதான்.
0: இந்த அல் குளு குளுன்னு இருக்கா, அந்த கோடை வெப்பம்
1: வெப்பம் இருக்க தான் செய்யுது.
0: ஓ, இந்த அடிக்கு இது குளிரு, அடிக்கு இது வெயில், அந்த மாதிரி. எங்க ஊர் எப்பயுமே சொல்லவே வேணாம், கொடைக்கானல் அப்படின்னாலே குளு குளு அப்படிதான் இருக்கும்.
1: அதாவது ஏசி ஏசி, இந்த ஊர் பேரே ஏசி.
0: ஆமா, ஆனா இயற்கையான காத்து. சரியா?
1: ஆமா.
0: சரி, செயற்கையான காத்து கிடைக்காது. அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து நாங்கள் அடிக்குது குளிர் மாதிரி அப்படி குளு குளுன்னு தான் கேள்வி கேட்க போறோம். நேயர்கள் வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்லி பரிசு பாடல் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
2: இனிய மாலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்வது
2: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சலாமன்ராஜ் மேடம். வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். என்ன ஒரே தாமதமா ஒவ்வொன்னா நிறுத்தி நிறுத்தி சொல்றீங்களே, என்னாச்சு?
2: ஒரு ஒரு பதஸ்தம் தான் மேடம், இணைப்பு
0: கிடைக்கும். இங்க பாருங்க, புது நேயர்
1: அப்படின்னா கூட,
0: எப்பயோ வர நேயர்னா கூட பதஸ்தம் சொல்லலாம்.
2: சரிங்க மேடம்.
0: சரி, ஏதோ சொல்றீங்க. அதே மாதிரி நாங்களும் கேள்வி கேட்போம். இப்ப நீங்க ஏதாவது பதில் சொல்லக்கூடாது, சரியான பதில் சொல்லணும்.
2: சரிங்க மேடம்.
1: உலக தடகள விளையாட்டு தினம் என்று?
2: உலக
1: தடகள விளையாட்டு
2: தினம்.
1: ஆமா ஆமா.
2: இந்த
0: மாசம் சொல்லிட்டோம், ஏதாவது ஒரு தேதியை சொன்னீங்கன்னா சரியா தப்பான்னு நாங்க சொல்லுவோம்ல.
1: நிகழ்ச்சி கேட்டு இருங்க. வாங்க, வணக்கம். உலக தடகள விளையாட்டு தினம் என்று? என்னது இல்லீங்களே,
0: மே மாசம்ன்றது. சரி,
1: ஆனா மே மாசம் இல்ல, 30க்குள்ள ஏதோ ஒரு தேதி சொல்லலாம்னு சொல்றீங்களோ?
2: சரி, சோ அப்டேட் சோ.
0: சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ கூட தரோம்.
1: 10க்குள்ள, மே 10க்குள்ள சொல்லலாம்.
0: முடிஞ்சிருச்சு. இன்னும் வரல அப்படினு சொல்ல கூடாது, முடிஞ்சிருச்சு.
2: முடிஞ்சிருச்சுங்களா? அப்டே
0: மே 8 ஆம்.
1: அதுக்கு முதல் நாள்னு சொல்லணும் போல.
0: சரி, மே 7 ஆம் தேதி. சரி, இதுக்கு நாங்க பதில் சொல்லட்டோ? அதோட ஒரு கேள்வி இருக்கு. தேசிய விளையாட்டு தினம் என்று கொண்டாடப்படுது? தடகள விளையாட்டு தினம் மாதிரி தேசிய விளையாட்டு தினம்
2: என்னைக்கு?
0: சரி, நாளைக்கு ஞாபகம் தான் பார்ப்போம். நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து விஜயா மேடம்.
0: விஜயாமா, கேள்வி கேட்டீங்களா?
3: கேள்வி கேட்டேங்க மேடம்.
0: இங்க பதில் சொல்லுங்க. தேசிய விளையாட்டு தினம் விளையாடுறவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு தினம் தான் வைக்கணுமா? அவங்களை வந்து ஊக்குவிச்சு அவங்களுக்கு நிறைய கொடுத்து பரிசு பாராட்டுலாம் கொடுத்தாலே விளையாடுவாங்களே. சொல்லுங்க, யாரு ஜாம்பவான்? ஏதோ ஒரு பேர் சொல்றீங்க. அப்படிங்களா? நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பரிசு பாடல் தருவோம்.

0: தெரியுமா தெரியாதா?
1: ஜாம்புவான் மேஜர் தியான் சந்தின் பிறந்த நாள் மேடம்.
0: படிச்சுட்டீங்க சரி. அவர் யாரு இருங்க, அடுத்த கேள்வி இருக்குல்ல, அவர் யாரு?
2: அதாவது கேள்விக்குள்ள கேள்வி அப்படிதானே?
0: நீங்க கூகுள்ல தேடுறீங்கன்னு எனக்கு தெரியுது, அதனாலதான் அடுத்த கேள்வி
1: கேட்டேன்.
0: அவர் யாரு? மேஜர் தயான் சந்த் யாரு?
2: உண்மைய சொல்லிடுறீங்க.
0: ஓ, மத்ததெல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. தேசிய விளையாட்டு தினமா நம்ம கொண்டாடுறோம். இந்தியாவுக்கு வந்து முதல் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வந்து ஹாக்கில தான் கிடைச்சிச்சு. 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தவர் இவர் தான். அதனாலதான் தயான் சந்த் அவரை நினைவா வந்து தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடுறோம். இந்த விளையாட்டு தினத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவரால் வந்து விளையாட்டுக்களில் சாதனை படித்தவங்களுக்கு வந்து ராஜீவ் காந்தி, கேல் ரத்னா, அர்ஜுனா, துரோணாச்சாரியார் அந்த விருதெல்லாம் கொடுப்பாங்க வருட வருடம். சரியா? சரி, என்ன பாடல் வேணும் விஜயாவுக்கு?
1: நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு அந்த பாட்டு.
0: சரி கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: 70+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
11: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: கான்டாக்ட்
12: 1 லிட்டர்
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
14: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
15: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
16: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
17: 39 நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட Top 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
16: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்.
17: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
18: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
19: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544.
2: என்னமா புது பொண்ணு புகுந்து விட்டு

0: உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
5: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டில் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
5: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
4: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
5: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
4: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் 1010.
5: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
8: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா,
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
10: சகோதரிகள் இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
11: யார் பேசுறீங்க?
10: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவா.
11: எப்படி இருக்கீங்க சிவா?
10: நலமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நலமா இருக்கீங்களா?
11: நாங்க ரெண்டு பேரும் நலமா இருக்கோம். சரி, உங்களுக்காக இப்போ கேள்வி தயாரா இருக்கு, சரியா?
10: ஆ, கேளுங்க.
11: தற்போது இந்தியா வந்த டோ லாம் எந்த நாட்டோட அதிபர்?
10: தற்போது இந்தியா வந்த நாட்டு அதிபருங்களா? ஐயோ, படிச்சுட்டுனே.
12: எப்ப படிச்சீங்க?
11: வந்தப்ப படிச்சிருக்காரு.
10: ஒரு 10 நாளைக்கு முன்னாடி படிச்சுங்க.
12: அது சரியா சொல்லிட்டீங்க. ஆமா, 10 நாளைக்கு முன்னாடிதான் அவர் வந்துட்டு போயிருக்காரு.
10: என்னென்ன
12: பக்கத்து நாடு தெரியும் சொல்லுங்க.
10: ஏதாவது
12: பதில் சொன்னீங்கன்னா நாங்க அப்படியே குழு கொடுக்க முடியும். நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க.
10: பக்கத்து நாடுன்னா சீனா இருக்குது.
12: சரி, குழு வந்து சீனால இருந்து பிரிஞ்ச நாடுதான்.
10: வணக்கம்.
11: யார் பேசுறீங்க?
13: திண்டுக்கல் மாவட்டம் பழனியில இருந்து சேரடி ஆறு.
11: பேர் மட்டும்?
12: ஆறுமுகம்.
11: ஆறுமுகம். சரி, கேள்வி கேட்டீங்களா?
13: இல்லைங்க மேடம், டைப் பண்ணிட்டு இருந்தேன்.
11: சரி, தற்போது இந்தியா வந்த டோ லாம் எந்த நாட்டோட அதிபரா தான் கேள்விங்க. ஆமா, மே 5 தான் இந்தியாவிற்கு வருகை தந்தார்.
13: சீனா அதிபரா மேடம்?
11: இல்லைங்களே.
13: சீனா
12: சீனா

0: சீனால இருந்து ஒரு பிரிந்த நாடு, தனியா குடியுரிமை வாங்கிட்டாங்க. தெரியுமா? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றிங்க.
1: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வானங்களை கல்வி அளித்தரும் கோடை பெண்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் முத்திரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த ஆசிரியர் ராமசாமி ஜானி பேசுகிறேன்.
0: கொஞ்சம் வானொலி விட்டு தள்ளி வந்துருங்களே. எதிரொலி
1: கேக்குதுங்க.
0: கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வந்துருங்க, இல்லைன்னா வானொலியோட அளவை குறைச்சு. அப்போ லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா?
2: இல்லை, லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டேன்மா.
0: சரிங்க. சரி, கேள்வி கேட்டிருந்தோமே, பதில் தெரியுமா? டோலாம். அதாவது இப்போ மே 5ஆம் தேதி வந்து இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் வந்து வருகை கொடுத்திருந்தார். அவர் பேர் வந்து டோலாம். அவர் எந்த நாட்டுக்காரரு?
2: டோரண்டோ நாட்டை சார்ந்தவர்.
0: டோரண்டோ இல்லையே, டொரண்டோ இல்ல, சீனாவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு நாடு.
2: திபெத்.
0: திபெத்ன்றது தீவு, அது இல்ல. குடியுரிமை வாங்கிட்டாங்க. இதோட தலைநகரம் கூட ஹனோய். உங்களுக்கு க்ளூ எல்லாம்
2: கொடுத்துட்டேன்.
1: முடியுங்க, லாஸ்ட் ரெண்டு எழுத்து வந்து நாம்னு முடியுங்க. பெரிய க்ளூவே கொடுத்துட்டோம். நாம் நாம்னு முடியும்.
0: இவர் ஊரே சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல.
2: நேபாளம். நேபாளம்மா.
1: நாம்னு முடியும்னு சொன்னோங்க நாங்க.
0: பரவச
3: உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்தி.

0: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கிய வண்ணத்தூரிகை
6: இணைந்து வழங்கியோர்
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்.
11: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
12: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்
0: வழங்கும் வண்ண இனிய பண்பலை கோடை பண்பலை 100.5 இன்பமாய் இணைந்திருக்கிறோம். இது வண்ணத்தூரிகையில் பொது அறிவு கேள்விகளோடு பண்பலைக்கழகம். நேரம் சரியாக மாலை 4:33 ஆயிடுச்சு. இப்போ பொது அறிவு கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறாங்க?
13: வாங்க. வணக்கம்.
14: காற்றில் பறப்பது

0: அஞ்சு, தமகள் செவிகள் ஒழிப்பது கோடை பண்பலை 100.5.
1: பேசுற நீங்க
0: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம். மேடம் எப்படி இருக்கீங்க? இருவரும்
2: நலமா இருக்கும்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலம் மேடம், உற்சாகத்துடன்.
2: சரி, உற்சாகமா அப்படியே கேள்வியும் கேட்டு பதில் சொல்லிடுறீங்களா?
1: ரொம்ப எளிமையான கேள்விதாங்க. சரியா?
0: சரி மேடம்.
1: எந்த நாடு மிகப்பெரிய தேசிய கொடியை நீருக்கடியில் அமைத்து கின்னஸ் சாதனை படைத்தது?
0: என்ன மேடம், பயங்கரமான ஒரு பயங்கரமான கேள்வி கேட்டீங்களே.
1: ரொம்ப எளிமையான கேள்வின்னு சொல்லிட்டோங்க.
0: இந்தியா மேடம்.
2: சரி,
1: எந்த தீவுல?
2: சொல்லிட்டாங்கல்ல.
1: சொல்லுங்க.
2: விண்வெளியில இருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய ஒரே ஒரு இடம் இருக்கு, அது என்ன இடம் இப்ப சொல்லுங்க. அந்த நாலு கேள்வி இப்ப நடந்தது கூகுள்ல போய் ஓபன் பண்ணா டக்கு டக்குன்னு வரப்போகுது. இதுக்கு பதில் சொல்லுங்க, உங்களுக்கு நான் பரிசு பாடல்
0: தரேன்.
2: விண்வெளியில இருந்து பார்த்தால் கூட தெரியக்கூடிய ஒரே ஒரு இடம். விண்வெளியில இருந்து பார்த்தா எந்த இடமுமே தெரியாது, ஒரே புகை மூட்டமா தானே தெரியும். ஆனா ஒரே ஒரு இடம் மட்டும் தெளிவா தெரியும், அது எந்த இடம்? இந்தியாவிலே கிடையாது, வேற வெளிநாடு. இல்ல. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நேயர்களை சந்திக்கலாம். நன்றிங்க.
3: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
10: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
9: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
10: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்

0: ரொம்ப உற்சாகமாக கேட்டுட்ருக்கோம். இது கொடை பண்பலை நூறுப்புள்ளியந்தின் வண்ணத்துறிகள் பண்பலைக்கழகம் நேயர்களோட பொது அறிவு கேள்விகளில் அவங்க வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறாங்களான்னு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுகிறீங்க?
2: கரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி. நல்லா இருக்கீங்களா மேடம் இருவரும்?
0: நலமா இருக்கோம் கனிமொழி. கேக்குதா கனிமொழி?
2: கேக்குதுங்க மேடம்.
0: இல்ல டக்குன்னு அமைதி ஆயிட்டீங்களா போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். சரி கேள்விக்கு பதில்
2: தெரிஞ்சு போகாம இருக்க.
0: எதுக்கு இந்த ஐஸ்? அங்க ரொம்ப வெயில் அடிக்குது
2: மேடம். உண்மையாலுமே நீங்க வரையிலே நாங்க பேரே சொல்லிடுறோம் ரெண்டு பேத்து பேரையும்.
0: ஓ சரி சரி சரி, பதில் தெரியுமா? விண்வெளியில் இருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய ஒரே இடம் எது? இல்லையே, எனக்கு போய் பாத்தீங்க. இரவுல வந்து விண்வெளியில இருந்து பார்த்தா ஓரளவு ஏதாவது தெரியும், ஆனா பகல்ல வந்து வெறும் மேகமூட்டம் தான் தெரியும். பகல்ல கூட இது தெரியுமா? அப்படி ஒரு இடம் இருக்கு. சீன பெருஞ்சுவர் இல்லை.
2: நிகழ்ச்சி
0: கேளுங்க, யாராவது சொல்றாங்களா பாப்போம், இல்லன்னா நாங்களே சொல்லிடுவோம். சரியா?
1: வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: மாலை வணக்கம். கருணாநிதி.
0: ஏன் இவ்வளவு தாமதம் மாலை வணக்கம் சொல்றதுக்கு? கேள்விக்கு
1: சரியான
0: சொல்லுங்க, எது பதில் கண்டுபிடிப்போம் நம்ம.
3: அது எப்படி?
0: அதான் அது ஒரு வெளிநாட்டுல இருக்கு.
1: அது ஒரு கண்டம்னு சொல்லிட்டோம்.
0: ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கண்டம் சொல்லுங்க பாப்போம். ஏங்க கண்டம் என்னங்க?
1: வெறும்
0: மேகமூட்டம் தான் தெரியும். இப்ப நம்ம கீழ இருந்து மேல வானத்தை பார்த்தா என்ன தெரிகிறது? ஒரு நீல நிறமாவும் ஒரு மேகமூட்டமும் தெரியுதுல. அதே மாதிரி மேல இருந்து பாக்குறப்ப அதுதான் தெரியும். ஆனா இந்த ஒரு இடம் மட்டும் தெளிவா தெரியுமா நம்ம மேல இருந்து
3: பார்த்தோம்னா?
0: இல்லையே.
3: சரி
0: இது எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியால இருக்கு. க்ளூ கொடுத்துட்டீங்க, இப்ப பதில் சொல்லுங்க. ஆஸ்திரேலியால இருக்குன்னு சொல்லிட்டேன். சீன பெருஞ்சுவர் சீனால இருக்கு. தெரியுமா? சரி நாங்களே.

0: பதில் சொல்லிடவா? இதோட பேர் என்ன அப்படின்னா கிரேட் பேரியர் ரீஃப். இது என்ன அப்படின்னா உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பு. அந்த கடலுக்கு பக்கத்தில் அந்த நடுவில் வந்து இது ஒரு பவளப்பாறையாக இருக்குங்க. இது வந்து விண்வெளியிலேருந்து பார்த்தா தெளிவாக தெரியும்.
1: அதே மாதிரி இது உலக பாரம்பரிய சின்னமாகவும் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடல் ஆமைகள், திமிங்கலம் போன்ற உயிர்கள்லாம் வாழ்கிறாங்க. 2300 கிலோமீட்டர் அதோட நீளம் இருக்குது.
0: இந்த பவளப்பாறை அவ்வளோ பெருசாக இருக்கனால தான் விண்வெளியிலேருந்து பார்த்தா கூட தெளிவாக தெரியக்கூடிய ஒரே இடம் கிரேட் பேரியர் ரீஃப். இப்போ வந்து பரிசு பாடல் எங்களுக்கு தான், ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர்.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண தோரிகை.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
6: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தான், பூமக்ஸ் இன்னர்வேர்.
7: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
8: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
7: May 8, 9, 10 and 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
8: கால் 8220782333.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
10: உலகின்
11: முதல் மனித உருவ ரோபோ துறவியை அறிமுகம் செய்த நாடு எது? மனித உருவத்தில் இருக்க ரோபோ துறவியை அறிமுகம் செய்த நாடு.
10: இல்ல மேடம், சரியா கேள்வி என்ன புரியல மேடம்.
11: அதாவது ரோபோல இப்ப நிறைய ஒரு பொம்மை அப்படி எல்லாம் பாத்துருக்கோம்ல.
10: ஆமா மேடம்.
11: இந்த ரோபோ வந்து எப்படின்னா ஒரு துறவி, மனித உருவத்துல இருக்க ஒரு துறவியை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அது வந்து அப்படி துறவி வந்து நடந்து வர மாதிரியே, அந்த ரோபோ நடந்து வந்து அந்த துறவி மாதிரியே இருக்கும் பார்க்க. சரியா, எந்திரன் படம் பார்த்துருக்கீங்கல்ல, ஐஸ்வர்யா ராய் ரோபோ செஞ்சு வச்சிருப்பார்ல, அது மாதிரி இது ஒரு துறவியை ரோபோ செஞ்சு வச்ச நாடு எதுங்க?
10: மேடம் ஏதாவது குளிர் கொடுக்கணுங்க மேடம்.
11: இது ஒரு வெளிநாடு தான், கொஞ்சம் பார்த்துட்டீங்க. சரி, அந்த துறவி ரோபோவோட பேர் என்ன?
10: மேடம் காபி மேடம்.
11: சிறப்பாக சொல்லிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
10: மேடம் ரஜினி நடிச்ச வேலைக்காரன் படத்துல இருந்து வேலை இல்லாத நல்ல வீரமான வேலைக்காரன் வெங்கடேஷ் மேடம்.
11: சரி, எல்லாருக்கும் கேட்டுலாம், நன்றிங்க.

0: வடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்.
4: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் சுந்தர்ராஜன், பிரேம்தாஸ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு நந்தினி, கணினியின் கைவண்ணம் பூஜா. இனி கேட்கலாம் இடைக்கால இன்னிசையாய் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். பேரிடர் மீட்புப் படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நடப்பு மாதத்திற்கான மகளிர் உதவித்தொகை உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உளவுத்துறை DIG டாக்டர் தர்மராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும் இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் சித்திரச்ச வானம். காதல் வானில் இதய நிலாவை வரவேற்க வான்மகள் வசந்தம் காண வருகிறாள். இதழ்களால் இனிமையாக்கும் கவியில் கரைந்து இதயம் தேடும் இசை சாரலும்

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses kaana admission nadaipirukirathu. Karur Jayaram's Kalai Matrum Ariviyal Kalluri, Madurai Bypass Road, Aatamparappu, Karur.
7: Shiva Textiles and Summer Vibes, ippode thodangungal. Kuraindha budgetil kodai kala cotton aadigal yengum yavarum tharamudiyatha vilaiyil. Pengalukkaga stylish ana linen sarees, soft ana malmal sarees matrum ready made collections, Vatican kurtis, quad sets, palazzo pants, ellam super offers oda. Aangalukku comfortable summer wear, kutis கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். சேகரித்து வைத்த அவள் அன்பில் கரைந்து போகிறது, இதயத்தை இணைத்து கனவில் உலா வருகிறது.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரச் செவ்வானம். விழிகள் தேடும் அலையில் சின்னதாய் அசைவுகள், கற்பனையிலும் அவள் உலா வருவதால்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா,
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
7: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
8: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
7: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
8: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
7: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள்

0: அன்புடன் நிகழ்ச்சிக்க முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரச்சு வானம். விட்டு விட்டு துடிக்கும் இதயமும் விடாமல் துரத்தும் அவன் நினைவுகளும் பிரிக்க முடியாத பிம்பங்கள். அவளின்றி அவன் இல்லை.

0: கோடைப்பண்பிலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரச் செவ்வானம். காத்திருந்த கனமான நிமிடங்கள் காணாமல் போனது. உனக்கென காத்திருப்பில் சுகமாக அது ஆனது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரச்ச வானம். அவளுக்காக தவிப்பதுதான் காதல் என்றால் சுகமாக ஏற்றுக்கொள்கிறது. காலமெல்லாம் இதயத்தில் சுமந்தே இருக்கும்.

பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 24, மாரப்பனின் மனக்கலக்கம் தொடர்ச்சி. போலி சிவனடியாரை கண்டுபிடிக்க பொன்னனையும் வள்ளியையும் சிநேகம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் மாரப்ப பூபதி. அவர்களை தேடிக்கொண்டு உறையூரில் வள்ளியின் தாத்தா வீட்டிற்கு சென்றான். இனி அப்போது அஸ்தமித்து ஒரு ஜாமத்துக்கு மேலிருக்கும். உறையூரின் வீதிகளில் ஜனங்களின் நடமாட்டம் பெரிதும் குறைந்திருந்தது. சந்தடி அநேகமாக அடங்கிவிட்டது. ஆலயங்களுக்கு போய்விட்டு திரும்புவோர், தெருக்கூத்து பார்க்க செல்வோர், ரா பிச்சைக்காரர் ஆகியவர்கள் அங்கொருவரும் இங்கொருவருமாய் காணப்பட்டனர். எங்கேயோ வெகு தூரத்தில் அகோவாரும் பிள்ளாய் அரிச்சந்திர மகாராஜனே என்று விஸ்வாமித்திர முனிவர் அலறிக்கொண்டிருந்தார். மாரப்பன் வீதிகளின் ஓரமாக தன்னை யாரும் கவனிக்காதபடி நடந்து விரைந்து போய்க் கொண்டிருந்தான். அவன் கம்மாளத் தெருவை நெருங்கிய போது திடீரென்று பேய் பிசாசை கண்டவன் போல் ஒரு கணம் திகைத்து நின்றுவிட்டான். ஏனென்றால் கம்மாளத் தெரு திரும்பும் முனையில் அப்போதுதான் அணைந்து கொண்டிருந்த அகல் விளக்கின் வெளிச்சத்தில் அவன் ஒரு உருவத்தை கண்டான். அது அவனுடைய உள்ளத்தில் நிலை பெற்றிருந்த சிவனடியாரின் உருவம்தான். அந்த உருவத்தை அவன் பார்த்த அதே சமயத்தில் விளக்கு அணைந்து போய்விட்டது. திகைத்து நின்ற மாரப்ப பூபதி மறுகணம் அந்த உருவம் நின்ற இடத்தை நோக்கி விரைந்து ஓடினான். ஆஹா, அந்த பொல்லாத வஞ்சக வேஷதாரியை அன்றிரவு கையும் மெய்யுமாய் பிடித்து கொண்டு போய் சக்கரவர்த்தி திருமகளின் முன்னால் நிறுத்தினால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அந்த ஆவலுடனே அவன் ஓடினான். ஆனால் விளக்குத்தூணின் அருகில் சென்று பார்த்தபோது அங்கு ஒருவரையும் காணவில்லை. அந்த இடத்தில் இருந்த 4 திசையிலும் 4 வீதிகள் போய்க் கொண்டிருந்தன. அவற்றுள்

0: எந்த வீதி வழியாக சிவனடியார் போயிருக்க கூடும் என்று தீர்மானிக்க முடியவில்லை. மாரப்ப பூபதியின் உள்ளத்தில் சட்டென்று ஒரு யோசனை உதித்தது. ஆம், தான் பார்த்த உருவம் அந்த சிவனடியாராயிருக்கும் பட்சத்தில் அவர் பொன்னனையும் வள்ளியையும் பார்ப்பதற்குத்தான் அங்கு வந்திருக்க வேண்டும். வீரபத்திர ஆச்சாரியின் வீட்டுக்குத்தான் போயிருப்பார். இன்னும் என்ன சதி ஆலோசனைக்காக அவர்கள் அங்கே கூடுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை. நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி உறையூருக்கு வந்திருக்கும் சமயத்தில் இந்த சதி ஆலோசனை நடக்கிறது. ஆஹா, குற்றம் செய்வதில் ஈடுபட்டிருக்கும் போதே மூன்று பேரையும் கையும் மெய்யுமாக பிடித்துவிட முடியுமானால் சக்கரவர்த்திக்கு தன் பேரில் அகாரணமாக ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விடலாம் அல்லவா? பிறகு இப்படி சிந்தித்துக் கொண்டே மாரப்பன் வீரபத்ர ஆச்சாரியின் வீட்டை நெருங்கிய போது இன்னொரு அதிசயம் அவனுக்கு காத்து கொண்டிருந்தது. அந்த வீட்டின் கதவை திறந்து கொண்டு இருவர் வெளியில் வந்தார்கள். மாரப்பன் ஒரு வீட்டு திண்ணையோரத்தில் தூண் மறைவில் நின்றபடி உற்று கவனித்தான். வெளியே வந்தவர்கள் யார் சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சுநேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சவானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரச்சு வானம். காதல் நிறைந்த கனவு தேசத்தில் உத்தேசமாய் உயிர்ப்பிக்கிறது இரு இதயங்கள். நேரமும் காலமும் காத்திருக்கும்.

0: சொரும் உதவத்தி மேளம் தட்டி கேட்கலாமா.
1: இதுவரை இணைந்து ரசித்தோம் சித்திர செவ்வானம். பிரியம் நேரம் பிரியாத இசையோடு விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
1: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
0: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இல் ஆலய தரிசனம்.
1: கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

கோவில் என்றாலே சிதம்பரம் நடராஜ பெருமான் கோவில்தான். அந்த தில்லை கூத்தனின் களி நடனமே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமாகிறது. பஞ்சபூத தலங்களில் இது ஆகாய தலமாக விளங்குகிறது. அதனாலேயே சிதம்பர ரகசியம் என்ற சொற்றொடரும் பழக்கத்துக்கு வந்தது. அதாவது மேகங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலே பறந்து விருந்திருப்பதுதான் வானம். அதனை அத்தனை எளிதாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாது. அதே போல சிதம்பரம் கோயிலும் ரகசிய பெருமை கொண்டது. இந்த கோயிலில் பிரதான தெய்வம் ஆதி மூலநாதர் என்ற ஈசன்தான். என்றாலும் பிரபலமானவர் இங்கு உறையும் நடராஜ பெருமான் தான். நடராஜரின் சந்நிதி சித் சபை என்று வழங்கப்படுகிறது. இதன் வலது பக்கத்தில் சிறு வாசல் ஒன்று உள்ளது. இதற்கு முன்னால் தொங்கவிடப்பட்டிருக்கும் திரை அகற்றப்பட்டு தீப ஆரத்தி காட்டப்படும். உள்ளே இறைவனின் திருவுருவம் இருக்காது. மாறாக தங்கத்தால் ஆன வில்வ இலை மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும். அதற்குத்தான் தீபாராதனை. அந்த மாலையை யாராவது அரூபமாக அணிந்திருந்தார்களா என்ற வியப்பும் இந்த தலத்தின் ஒரு ரகசியமாக உணரப்படுகிறது. இறைவன் ஆகாயம் போல முழுவதும் அறிய முடியாதவராக இருக்கிறார் என்ற தத்துவம் இது. பொதுவாக ஒரு கோயிலில் உற்சவர்தான் விழாவின் போது ஊர்வலமாக வருவார். ஆனால் இங்கு மூலவரான நடராஜரே அவ்வாறு நகர்வலம் வருவார். இங்குள்ள நடராஜ சன்னதி மனித உடலமைப்பை ஒத்திருக்கிறது. பொன்னம்பலமான இந்த சன்னதியில் 21,600 தங்க ஓடுகள் கூறையாக வேயப்பட்டிருக்கின்றன. இது ஒரு நாளைய மனித சுவாசத்தின் எண்ணிக்கை. இந்த தகடுகளை இணைக்க அடிக்கப்பட்டிருக்கும் 72,000 ஆணிகள் மனித நாடி நரம்புகளின் எண்ணிக்கையை ஒத்திருக்கின்றன. இந்த கோயிலுக்கு 9 வாசல், மனிதருக்கும் 9 வாசல். அதோடு சிவமந்திரமான சிவாய நம என்ற 5 மந்திரமாக கருவறைக்கு 5 படிகள் அமைந்திருக்கின்றன. இங்குள்ள 64 சாத்து மரங்கள், 64 கலையையும், 96 ஜன்னல்கள், 96 தத்துவங்களையும் குறிக்கின்றன. இவற்றோடு 4 வீதங்கள், 6 சாஸ்திரங்கள், 5 பூதங்களின் அடிப்படையில் தூண்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன.

0: இந்த தட்டு மூலவர் நடராஜ சன்னதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே அந்த தில்லை கூத்தனின் பாதத்தில் அதை சமர்ப்பிக்கிறார்கள். மீண்டும் தமிழ் மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. பிறகு இறைவன் அனுமதி அளித்ததை மானசீகமாக உணர்ந்து அந்த தட்டை கருவறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார்கள். அந்த கொடியை பிரித்து ஒரு நீண்ட கழியில் கட்டுகிறார்கள். தீட்சிதர்களின் மந்திரம் முழங்கு நாதஸ்வர இசை முன்னே செல்ல அந்த கொடியை கோவிலின் உள்பிரகாரத்தில் பிரதட்சிணமாக எடுத்து வந்து கிழக்கு கோபுரத்தை அடைகிறார்கள். கோவிலுக்கு உள்ளிருந்தபடியே கோபுரத்தினுள் செல்லும் படிகள் வழியாக மேலே ஏறுகிறார்கள். கோபுரத்திற்கு மேலே வந்ததும் ஏழாம் நிலையின் வாசல் வழியாக வெளிவந்து பக்கவாட்டில் உள்ள இரும்பு படிகள் மேலேறி கோபுர உச்சியில் தாம் கொண்டு வந்திருந்த தேசிய கொடி கம்பத்தை பொருத்துகிறார்கள். மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்கிறது. கீழே குழுமியுள்ள பக்தர்கள் உள்ளங்கையால் தம் கண்ணங்களை தட்டிக்கொண்டு தம் தேசிய பக்தியை தெரிவிக்கிறார்கள். கீழே கோவில் சுவரில் ஒரு கற்பலகை பதிக்கப்பட்டுள்ளது. அதில் ஜெய்ஹிந்த், சர்வசிஸ்து, வருஷம் ஆடி மாதம் 30 15/8/1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற நன்னாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கற்பலகைக்கு மலர்கள் தூவி மரியாதை செய்யப்படுகின்றன. நிறைவாக நம் தேசிய கொடிக்கு தீப ஆராதனை காட்டப்படுகிறது. இந்த தேசிய பக்தி திருவிழா இந்தியா சுதந்திரம் பெற்ற மறு வருடத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படி இந்த கொடி உற்சவத்தை காண வரும் பக்தர்களுக்கு பயன் தரும் செடிகளும் மரக்கஞ்சிகளும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோயிலை தரிசித்தோம் என்று
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

இந்த கோயிலில் ஒவ்வொரு வருடமும் தேசிய பாரம்பரியம் அனுசரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது என்ன? சிதம்பரம் நடராஜ பெருமான் கோவிலின் கிழக்கு கோபுரத்துக்கு முன்னால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள். அனைவரும் கரங்களை கூப்பி அந்த கோபுரத்தை அண்ணாந்து பார்த்தபடி நின்றிருக்கிறார்கள். நேரமாக ஆக அவர்களுடைய பரபரப்பு அதிகரிக்கிறது. இது வெறும் பக்தி பரவசம் அல்ல, அதற்கும் மேலே. கோவிலுக்குள்ளே சில தீட்சிதர்கள் கூடுகிறார்கள். தேச நலனுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. கூடவே மங்களமாக தவில் பக்த வாத்தியத்துடன் நாதஸ்வரம் இசைக்கப்படுகிறது. ஒரு அகஞ்ச வெள்ளித்தட்டு கொண்டு வரப்படுகிறது. அதில் மூவர்ணங்களுடன் பளபளக்கும் இந்திய தேசிய கொடியை மடித்து வைக்கிறார்கள்.

0: ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வல்லுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 1.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: தீயவற்றை பார்க்காதே, பேசாதே, கேட்காதே, நல்லதை சொல்லு. உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. அப்ப கபடம் இல்லாமல் இருந்த இடத்தில் இவை இப்படி வந்து விட்டன. பேசுறதுக்காக மட்டும்தானுங்க ஃபோனு. ஃபோனில் கேமரா வந்ததுனால மூடப்பட்ட கேமரா கம்பெனிகள் 1000 எல்லாத்துக்குள்ளேயும் கேமரா வந்துருச்சு, பாட்டு வந்துருச்சு. எது அதில் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே இருக்குது. முந்தியெல்லாம் வந்தவுடனே நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இப்படி கேட்பாங்க. இப்போ வந்த உடனே நீங்கள் எதில் இருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? இன்னும் சில பேர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே கொஞ்சம் தண்ணி இருக்குமா குடிக்க, காப்பி அப்படிலாம் இல்லை, சார்ஜ் போடணும், சார்ஜ் போச்சு. ஏன் இப்படி ஆகிறோம்? இதெல்லாம் நம் முன்னோர்களுக்கு இருந்ததா? இல்லை, அடுத்த தலைமுறைக்கு இருக்குமா? ஒருவேளை இருக்காது, இல்லைன்னா கூடியிருக்கும். எப்படி இருக்காதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபோனை தூக்கிட்டு நடப்பாங்கன்னு போன தலைமுறை நினச்சிருக்குமா? லேண்ட் லைன் வீட்டுக்குள்ளே இருக்குங்க, ஃபோன் அடித்தா வீட்டுக்குள்ளே ஓடுவோம், அதான் முறை. செல் அடித்தா வெளியே தூக்கிட்டு ஓடுறாங்க. அதில் இன்னும் சில பேர் டவர் கிடைக்கலன்னு சொல்லி ஒருத்தன் அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் கடைசியில் டவர் மேலேயே ஏறி பேசியிருக்கான். இப்படி வச்சுக்கிட்டே அலையிறாங்க, ராத்திரி பகல் தெரியல. உடல் நலம், மனநலம், எதிர்காலம், நேரம் எல்லாவற்றையும் மிளக்க வைப்பது இந்த ஊடகங்கள். இதில் நீங்கள் வரக்கூடிய நன்மைக்காக பார்க்குறீங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், இதனுடைய அடுத்து வரக்கூடிய செயல்பாடுகள் என்னன்னு அதை நினச்சி நாங்கள் பயப்படுறோம். அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் ஊடகத்தில் சொல்கிறதுனால என்ன ஆகி போகுதுன்னா, நோயை பற்றி சொல்கிறாரு, அதை பற்றி சொல்கிறாரு, அதை முழுங்க அதை துப்பிருங்கிறாரு. ஐயோ, முழுங்கி விட்டனே அப்படிங்கிறோம். அன்னைக்கு ஒருத்தன் டிவியை பார்த்து யோகாசனம் பண்ணி காலை தூக்கி இப்படி கழுத்தில் போட்டுருந்துருக்கான், கரண்ட்டு போயிடுச்சு, அப்படியே உட்காந்துருக்கான். எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த அம்மா வந்து பூரிக்கட்டையை குண்டி அடிக்கிறது சொன்னனா இல்லையா, அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி. எதை எதில் படிக்கிறதுன்னு ஒரு கணக்கு இல்லையா? ஐயோ, அறிவுறு அறிவுறு நம்மளுக்கு சொல்லி கொள்றாங்க. தினம் சில பேர் பொன்மொழி, நாளை வியாழக்கிழமை, இது எப்படி பொன்மொழி ஆகும்? இது காலண்டரில் பார்த்தாலும் தெரியாதா? நீயே உனக்கு எதிரி. ஒருத்தே நம்ம மேலேயே சந்தேகப்படுற மாதிரி இருக்காது. எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பிறர் மனநோக பேசுதல்,

0: பிள்ளைகள் பேசக்கூடாதவற்றை பேசுதல், எல்லாம் வருதில்லைங்க. யார் சொல்லி கொடுத்தா? அதெல்லாம் அழகாக சொல்லுவாங்க. அவை கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகின்றனன்னு சொன்னால் யார் சொல்கிறா? அப்பாவை கேள்வி பண்ணுறது, அண்ணனை கேள்வி பண்ணுறது, வாத்தியாரை கேள்வி பண்ணுறது, அத்தனையும் காமிச்சா அவன் நம்மளை இப்போ ஏதாவது சொன்னோம்னா சிரிக்கிறாங்க. அப்படியே நல்ல விஷயத்தை சொல்ல முடியல நம்மளால். இளைய சமுதாயம் இதனால் கெடுகிறது. நடுவயதினர் ஆசையால் கெடுகின்றனர், சூது போன்றவை. இல்லறத்து பெண்கள் காட்சிகளால் கெடுகிறார்கள். ஊடகங்கள் அவர்களை ஏதோ ஒரு வழியில் இருந்து செல்கிறது, நமக்கு வழிகாட்டவில்லை, வழி மாற்றுகிறது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. கதிரவன் மேற்கில் செல்ல, மலர்கள் தம் இதழ்களை மூடிக்கொள்ள, மனம் எதையோ தேட, இசை வசந்தத்தை மனதோடு சேர்க்க கொடை பண்பலை 100.5 இன் கதம்ப மலர்கள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
3: நிறுவனங்கள். 5 அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
4: முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர எம்என்சி பிளேஸ்மெண்ட்.
3: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
0: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா,
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.
8: இதன் தொட்ட பண்பலையில் இன்பமாய் இணைந்திருக்கிற

இது கதம்ப மலர்கள். இன்றிரவு 8 மணிக்கு வர காத்திருக்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. வாங்க மாணவ செல்வங்களை விளையாடலாம் இன்றிரவு 8 மணிக்கு.

0: இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும் 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 12 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் தடுப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு செந்தில்வேலன் காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுள்ள உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துமாறு ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் தங்கள் கட்சியின் கொறடா ஓஎஸ் மணியனின் உத்தரவிற்கு எதிராக அஇஅதிமுகவின் 25 உறுப்பினர்கள் பேரவையில் தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவரை சந்தித்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியபோது பேசிய பேரவைத் தலைவர், தமக்குள்ள அதிகாரத்தின்படி அதிகப்படியான உறுப்பினர்கள் கொண்ட திரு வேலுமணி தலைமையிலான பிரிவினருக்கு வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பை தாம் வழங்கியதாக கூறினார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நேற்று வாக்களித்தனர். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது

0: கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார்.
0: தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் அதே பகுதிகளில் நிலைகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் மீறு சமுத்திரம் கண்மாயை நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட வருவாய் கிராமங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள PM கிசான் திட்ட சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவான்ஷி லியாவோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் ஸ்வீர், அஷ்மிதா சாலேஹா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது.

0: ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டியில் பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவே கவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆறு மணி 40 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 இன் கதம்ப மலர்கள்.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: சோளம் சாகுபடிக்கு பருவமழைக்கு ஏற்றவாறு விதைப்பு, சரியான நேரத்தில் களையெடுத்தல் மற்றும் பயிர் பாதுகாப்பை உறுதி செய்தல் அவசியம். அறுவடைக்கு பிறகு சோளத்தை சுத்தப்படுத்துதல், உலர்த்துதல், பதப்படுத்துதல் மற்றும் சேமித்து வைத்தல் போன்ற அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவது அதன் தரத்தை பாதுகாக்கவும் நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தவும் உதவும். சோளம் சாகுபடி மற்றும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி கவிதாமணி அவர்கள்.
3: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோளம் சாகுபடி மற்றும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றி இன்னைக்கு வந்து நான் உங்க கூட கலந்துரையாட வந்திருக்கிறேன். சோளப்பயிர், சோளப்பயிர்னு சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் சோளம் நம்ம பயிர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சோளப்பயிர் இல்லாத இடமே கிடையாது. நம்ம மானாவாரியா பார்த்தீங்கன்னா புரட்டாசி பட்டத்துல எந்த மாதிரியான வயலா இருந்தாலும் சரி, அங்க எல்லா இடத்துலையுமே நம்ம சோளப்பயிர் இருக்கிறத கண்கூட காணலாம். இந்த சோளம் வந்து எல்லா மண் வகைகளிலும் தட்பவெப்ப நிலைகளிலும் நல்லா வளரக்கூடிய ஒரு பயிராகும். குறிப்பிட்ட சொல்லணும்னா வறண்ட பகுதிகளிலும் பலமற்ற அதாவது சத்தில்லாத நிலத்தில் கூட பயிர் பண்ண ஏற்ற ஒரு பயிர்னு சொன்னோன்னா அது நம்ம சோள பயிரை சொல்லலாம். சோள சாகுபடி பரப்பளவை பற்றி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சோள சாகுபடி செய்கிற பரப்பு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மக்கள் தொகை வந்து ஏறிக்கிட்டே போகுது. மக்கள் தொகை ஏறுறப்ப என்னாகுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து உணவு தேவையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதே போல் கால்நடைகளுடைய வளர்ப்பும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அதிகமாயிடுச்சு. கால்நடைகள் இல்லாத விவசாயமே இருக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களுக்கும் சரி கால்நடைகளுக்குமான தீவன தேவை, மனிதர்களுக்கான உணவு தேவையும் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. இதுல சோளமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் சோளம் எங்கெல்லாம் பயிர் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திண்டுக்கல், சேலம், கரூர், திருப்பூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, மதுரை, தேனி, சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற எல்லா மாவட்டங்களிலுமே சோளம் வந்து குறிப்பாக சொல்லணும்னா மானாவாரியில் கட்டாயம் பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிராகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மானாவாரி பயிரான சோளம் 2 பருவங்களில் பயிரிடப்படுகிறது. ஆடிப்பட்டம், ஆடிப்பட்டம்னா ஆங்கில மாதத்தில் என்ன சொல்லணும்னா ஜூன் ஜூலை மாதத்துலேயும், 2வது பட்டம் பார்த்திங்கன்னா புரட்டாசி பட்டம், புரட்டாசி அதாவது செப்டம்பர் அக்டோபர். இந்த 2 பட்டத்துலேயும் ஆடிப்பட்டம் மற்றும் புரட்டாசி பட்டத்தில் மானாவாரியாக தமிழகம் எங்கும் பயிர் சாகுபடி செய்கிறதுக்கான ஒரு ஏற்ற பருவமாகும். என்னென்னா சோளப்பயிர். அதே போல் நமக்கு வந்து நீர்ப்பாசன வசதி இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த சோளப்பயிரை வந்து நம்ம இரவை பயிராகவும் 2 பருவத்தில் பயிரிடலாம். தைப்பட்டம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேயும், இன்னொரு பட்டம் சித்திரை பட்டம்.

ஏப்ரல் மே இந்த ரெண்டு பட்டத்துலேயும் நமக்கு வந்து நீர்ப்பாசன வசதி இருக்குங்கிறப்போ இந்த தை பட்டத்துலேயும் சித்திரை பட்டத்துலேயும் தாராளமாக நம்ம சோள பயிரை சாகுபடி செய்யலாம். அடுத்தபடியாக சோள ரகங்கள், நம்ம சோள பயிர் பயிரிடுறோன்னு முடிவு பண்ணுனா ரகங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒரு மிக மிக முக்கியமானது. ரகத்தை வந்து நம்ம சரியாக தேர்ந்தெடுத்து விதைச்சோன்னா தான் நம்ம நல்ல மகசூலை அடைய முடியும். அதனால் ரகங்கள் தேர்வுங்கிறது மிக மிக முக்கியமானது. நம்ம வந்து இப்போ சோள ரகங்களை பற்றி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் சொல்லணும்னா முக்கியமாக உள்ளூர் ரகங்கள் தான், உள்ளூர் ரகங்களும் நாட்டு ரகங்களும் தான் விவசாயிகள் பெரும்பாலும் பயிர் பண்ணிட்டு வராங்க. நாட்டு ரகங்கள் உள்ளூர் ரகங்களில் என்னன்னா எல்லா பயிர்களுமே வந்து மிக குறைந்த அளவு தான் தானிய மகசூல் தரக்கூடியவையாக இருக்கின்றன. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமானது இந்த சோள பயிரில் ஆராய்ச்சி பண்ணி சிறந்த மகசூல் தரக்கூடிய ரகங்களை வெளியிட்டிருக்கிறோம். இந்த ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணோம்னா விவசாயிகள் வந்து கட்டாயம் நல்ல மகசூலை அடைய முடியும். குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் சோள ஆராய்ச்சியானது வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சிறுதானியங்கள் துறையிலும் அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமான கோவில்பட்டியிலையும் சோளத்துக்கான ஆராய்ச்சிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு இந்த ஆராய்ச்சிகளின் விளைவாக கோயம்புத்தூர்லேருந்து 32 ரகங்களும் கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 13 சோள ரகங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு காலத்தின் தேவைக்கு ஏற்றவாறு ரகங்கள் கண்டறியப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன. அவ்வாறு வெளியிடப்பட்டுள்ள ரகங்களில் இப்போ வந்து நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ரகங்களை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த ரகங்களை வாங்கி உங்கள் வயல்களில் போடுறப்போ கட்டாயம் விவசாயிகள் வந்து நல்லா பயன்பெற முடியும். அந்த ரகங்களை பற்றி நம்ம இப்பொழுது பார்க்கலாம். முதல் ரகம் என்னென்னா சோளம் கோ 32, அதாவது கோ 32ங்கிற ரகம். இந்த கோங்கிறதுலேருந்தே இந்த ரகமானது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் துறையிலிருந்து 2020 வெளியிடப்பட்ட ஒரு சோள ரகமாகும். இந்த ரகத்தில் அப்படி என்ன முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தை வந்து நம்ம தானியம் தீவனம் அப்படிங்கிற ரெண்டு பயனுக்குமே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். தானியமாத்துக்கும் எடுத்துக்கலாம், இதனோட தட்டையை வந்து நம்ம உலர்த்திட்டையாக சேகரித்து வச்சு கால்நடைகளுக்கும் நம்ம அழிச்சிக்கலாம், ரைட்டுங்களா? அதனால தான் தானியம் மற்றும் தட்டை மகசூலுக்கு ஏற்ற ரகமாகும். இதனுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 100-105 நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும். அதே போல் இந்த ரகத்தை வந்து நம்ம ரெண்டு மானாவாரியிலையும் பயிரிடலாம், இரவையிலையும் பயிரிடலாம். அவர் மானாவாரியில் பயிரிடுறப்போ இந்த ரகம் வந்து நமக்கு ஒரு ஹெக்டேருக்கு 2500 கிலோ மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமாகும். அதே போல் இரவை பயிராக சாகுபடி செய்கிறப்போ ஒரு ஹெக்டேருக்கு 3000 கிலோ தானிய மகசூலும் 11.5 டன் வந்து தட்டை மகசூலும் தரக்கூடிய ஒரு சிறந்த ரகமாகும். ஒரு மஞ்சள் கலந்த வெள்ளை நிற தானியமாக இருக்கும். இங்கே எல்லாமே வந்து இந்த பெரிய மஞ்சள் சோளங்கிற ஒரு உள்ளூர் ரகம் வந்து மிக மிக முக்கியமான ரகம். இந்த ரகம் எப்போவுமே வந்து நம்ம புரட்டாசியில் பயிர் பண்ணுவோம். புரட்டாசியில் பயிர் பண்ணுறப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் பூ பூக்கும். பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வரும். அதாவது இது ஒரு நீண்ட கால ரகமாகும், நெட்ட ரகமும் கூட, நல்லா உயரமாக வரும், தட்டு நல்ல சத்தான தட்டாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பூ பூக்கிறது நவம்பர் டிசம்பரில் தான் வரும், பொங்கலுக்கு அப்புறம் தான் அறுவடைக்கு வரும். இது ஒரு நீண்ட கால ரகமாகும், அந்த டைமில் மட்டும்தான் பூ பூக்கும். நீங்கள் வேறு எந்த டைமில் வந்து அதை விதைச்சாலுமே பூ வராது, நமக்கு தானிய மகசூல் கிடைக்காது. அதனால தான் அந்த மஞ்சள் கலர் வரணுங்கிறதுக்காக வெளியிடப்பட்ட ரகம் தான் இந்த கோ 32. கிட்டத்தட்ட அந்த மஞ்சள் சோள ரகம் மாதிரியே இதனோட தட்டும் உயரமாக இருக்கும். தட்டு வந்து நல்ல சத்துள்ள தட்டாக இருக்கும். அதனால வந்து மாடுகள் வந்து கழிக்காமல் சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த ரகமாகும். இந்த ரகத்தில் பார்த்தீங்கன்னா தானியத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு புரதச்சத்து, அதாவது 11-14% வரையிலும் தானிய புரதச்சத்து இருக்குது. அதே போல் நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா 5-5.8% இருக்குது. செரிமான தன்மையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு செரிமான தன்மை கொண்டுள்ளது, அதாவது 54-58% செரிமான தன்மை உள்ள ஒரு தட்டாகும். இந்த கோ 32ங்கிற ரகத்தில் அடிசாம்பல் நோய், கதிர்பூசான நோய் இது எல்லாருக்குமே எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு ரகமாகும். மானாவாரியில் தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் பயிர் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு சிறந்த ரகமாக இந்த கோ 32 ரகம் விளங்குது. அடுத்த ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே 12ங்கிற ஒரு ரகம். பேர்லேயே கேக்கானது இருக்குது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் கோவில்பட்டியிலிருந்து

2015 ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ரகமாகும். இந்த K12 பத்தி சொல்லணும்னா, இது மானாவாரிக்கு ஒரு சிறந்த ரகமாகும். அதனால இதனோட வயது பாத்தீங்கன்னா 90-95 நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு குறுகிய கால ரகமாகும். இத தென் மாவட்டங்கள்ல புரட்டாசி பட்டத்துல மானாவாரி பயிரா நம்ம விளைவிக்கலாம். அப்படி மானாவாரி பயிரா பயிர் சாகுபடி செய்யறப்போ நம்ம 1 ஏக்கருக்கு 3000 கிலோ வரையிலும் தானிய மகசூல் எடுக்கலாம். உலர்தட்டு மகசூல்னு பாத்தீங்கன்னா 11-11.5 டன் வந்து நமக்கு உலர்தட்டு மகசூல் கிடைக்கும். அதே போல இந்த K12 தட்டு பாத்தீங்கன்னா சன்னமான தட்டா இருக்கும். சன்னமான தட்டா இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன்னு பாத்தீங்கன்னா, கால்நடைகள் வந்து தட்டை வீணாக்காம, அதாவது கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கழிக்கிறதெல்லாம் இல்லாம போடக்கூடிய அனைத்து தீவனத்தையுமே எடுத்துக்க கூடிய ஒரு சிறந்த ரகமா விளங்குது. வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் கோவில்பட்டியிலிருந்து இது வெளியிடப்பட்டுள்ளதால இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ரகத்துல உள்ள

0: சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கழிக்கிறதெல்லாம் இல்லாம போடக்கூடிய அனைத்து தீவனத்தையுமே எடுத்துக்க கூடிய ஒரு சிறந்த ரகமா விளங்குது. வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் கோவில்பட்டியிலிருந்து இது வெளியிடப்பட்டுள்ளதால இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ரகத்துல உள்ளது. முக்கியமா இந்த குருத்து ஈ தண்டு துளைப்பான்ங்கிறது மிக மிக முக்கியமான பூச்சிகளா இருக்கு. இந்த ரெண்டு பூச்சிகளுக்குமே எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு ரகமா இது கண்டறியப்பட்டுள்ளது. அதே போல அடிசாம்பல் நோய்க்கும் இது வந்து எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு சிறந்த ரகம். இந்த ரகத்தை வந்து நம்ம தென் மாவட்டங்கள்ல எல்லாம் மானாவாரியா பயிர் பண்ணலாம். அது போக இரவையிலும் பயிர் செய்யறப்பவும் இந்த ரகமானது ஒரு நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகமா கண்டறியப்பட்டுள்ளது. தற்பொழுது எல்லா பக்கமும் வந்து இது பயிர் பண்ணிக்கிட்டு வராங்க. அது போக நம்ம வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோயில்பட்டியில இருந்து K13 ரகத்தை வந்து இந்த ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரகத்தை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட K12 மாதிரியே தான் தென் மாவட்டங்கள்ல மானாவாரியா பயிர் செய்யறதுக்கு ஒரு சிறந்த ரகம். இந்த ரகத்தை பத்தி சொல்லணும்னா இது வந்து தானியம் மற்றும் தீவனத்தை ரெண்டுக்கும் ஏற்ற ஒரு சிறந்த ரகமாகும். இதுவும் 90-95 அறுவடைக்கு வந்துடும். மகசூல்னு பாத்தீங்கன்னா நம்ம மானாவாரியில 2,800-3,000 வரையிலும் தானிய மகசூல் தரக்கூடிய ஒரு சிறந்த ரகம். 11.5 டன் வந்து தட்டை மகசூல் கிடைக்கக்கூடியது. நன்கு வறட்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்டது, நல்ல செரிமான தன்மை உள்ள ஒரு ரகம். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தானியத்தை கொண்டது. தேனூழுகள், அடிசாம்பல், துரு நோய் மற்றும் கதிர்பூசான நோய் போன்ற முக்கியமான நோய்களுக்கு வந்து நல்ல எதிர்ப்பு திறனுள்ள ஒரு ரகமா கண்டறியப்பட்டுள்ளது. K32, K12, K13 இந்த ரகங்கள்லாம் வந்து இப்போ கண்டறியப்பட்டு இப்போ எல்லா பக்கமும் மக்களிடையே பரவிக்கிட்டு வரக்கூடிய ஒரு சிறந்த ரகங்கள் ஆகும்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை சோளம் சாகுபடி மற்றும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி கவிதாமணி அவர்கள்.
3: இதமான பாடல்களை இன்பமாய் தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை மாலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் ஆசையில் ஒரு குக்கு. இதயமும் இசையும் இணையும் நேரம், கவியின் ஓசையில் கரையும் நேரம். இதயம் நேசிக்கும் இணைய பாடல்களோடு ரசிக்கலாம் ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்க கட்செவி என்னும் வாட்ஸ்அப் எண்ணான 94 86 28 24 24 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், என்ன படம் என்பதை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் ஆசை பாடலும் உலாவரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்
1: ரோமியோ. நன்றி, வணக்கம். இரவு வணக்கம். கரூர் காந்தி கிராமம், வீரமணி. எனக்கு பிடித்த பாடல் சிடு சிடு என்றாலும், படம் ரோமியோ. நன்றி, வணக்கம்.
0: வீரமணி அவருக்காக பாடல் நிகழ்ச்சியில்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தரமான கல்விக்கும் ஒளிமயமான

0: நாம் இணைந்திருக்கிறோம் ஆசியில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல்.
1: ஹாய் கோடை எஃப்எம், ஐ எம் சபானா பர்வீன், ஐ எம் ஃப்ரம் தாராவரம். மை ஃபேவரட் சாங் இஸ் தவமின்றி கிடைத்த வரமே ஃப்ரம் அன்பு.
0: அன்பு திரைப்பட பாடல்.

0: நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல்.
1: வணக்கம் கோடை பந்தலை, என் பேர் சூர்யா, தூத்துக்குடி. படம் சண்டிவீரன், சாங் அலுங்குறேன் குலுங்குறேன் ஒரு அவசர் நினைச்சிருக்கேன்.
0: சூர்யா அவர்களுக்காக பாடல் நிகழ்ச்சியில்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல்.
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் ஆகாஷ் அஞ்சு கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து சீதாராம் படத்திலிருந்து கார்முகில் சாங் பிளே பண்ணுங்க.
0: ஆகாஷ்காக பாடல் நிகழ்ச்சியில்

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசிரியருக்கு கூ நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல்.
1: ஆகாசவாணி கோடை பண்பலை.

0: பலை நிலையத்தில் பணிபுரியும் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கும் மற்றும் ஆசிலோர் கொக்கு தொகுப்பாளர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் கூறி ஆசிலோர் கொக்குவில் இணைவது நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சியிலிருந்து குருமூர்த்தி. தற்போது ஒசூரில் வசித்து வருகிறேன். எனக்கு மணமகன் திரைப்படத்திலிருந்து சிலு சிலுவென்று பூங்காற்று என்ற பாடலை ஆசிலோர் கொக்குவில் அனைவருக்காகவும் ஒளிபரப்புங்கள். நன்றி.
1: குருமூர்த்திக்காக வனமகன்.

0: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தங்களின் ஆரவாரத்தோடு இது சொந்த பந்தம். இன்னைக்கு சொந்த பந்தம் நிகழ்ச்சியில நம்ம பண்பலைக்கு யார் வந்திருக்கா அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னுடைய பேர் நாராயணன்.
0: எங்கிருந்து வந்திருக்கீங்க நாராயணன் ஐயா?
1: காரைக்குடியிலிருந்து வந்திருக்கேன்.
0: காரைக்குடியிலிருந்து எப்போ வந்தீங்க கொடைக்கானலுக்கு?
1: கொடைக்கானல் காலையில் வந்தேன்.
0: எப்படி இருக்கு கொடைக்கானலுக்கு? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா?
1: முன்னாடி வந்திருக்கேன். நம்ம
0: பண்பலைக்கு தான். ஓ, வந்திருக்கீங்க பண்பலைக்கும். எப்படி இருக்கு பண்பலை? அப்போ பார்த்தது இப்போ பார்க்கறது?
1: அப்போ பார்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. பரவாயில்ல, நல்லா இருக்கு.
0: உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கொடைக்கானல் பிடிச்சிருக்கா பண்பலை பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எது பிடிச்சிருக்குன்னு சொல்வீங்க?
1: பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க.
0: ஒன்று தான் சொல்லணும் அப்படின்னா
1: பண்பலை.
0: ஓ, பண்பலை பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து இப்போ ஓய்வில் தான் இருக்கேன். முன்னாடி இருசக்கர வாகனம்
0: பெரிய வேலையில தான் இருந்திருக்கீங்க. சரி, இப்போ ஓய்வில் இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓய்வில?
1: இப்போ ஓய்வில் ஃபுல்லாக நம்ம கோடை பண்பலை தான் கேட்டுக்கிட்டு
0: இருக்கோம். பண்பலையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க?
1: ஆமாம், பண்பலையோட.
0: அப்படின்னா உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் ரொம்ப பிடிக்கும்.
1: நிறைய நிகழ்ச்சிகள்.
0: எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
1: குரலின் குரல். எல்லா நிகழ்ச்சியுமே சொல்லலாம், அனைத்துமே நல்லா இருக்கு.
0: இருந்தாலும் ஆவுடைய பண்ணையா செய்யற அந்த குரலின் குரல் தான் ரொம்ப பிடிக்கும். செவ்வாய்க்கிழமைனா 9 மணிக்கு உட்காந்துருவீங்க. அந்த 1 மணி நேரம் உங்களை யாரும் அசைக்க முடியாது. அப்படியே ஒரு வேலை உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு, அப்ப என்ன பண்ணுவீங்க?
1: அது வந்து சில நேரங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணியே கேட்டுருவேன்.
0: இந்த மாதிரி இவ்வளவு தீவிர ரசிகர் ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, இப்போ வந்து நீங்க பண்பலைக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்பலையில் பேசினதுக்கும் இப்போ நேரில் வந்து பேசுகிறதுக்கும் எப்படி இருக்குது?
1: நான் வந்து தொலைபேசியில் இதுவரையும் பேசினது கிடையாது. எனக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. எந்த நிகழ்ச்சிக்குமே கிடைக்கவே இல்லை. இப்போ நேரடியாக பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
0: சரி, அப்போ நீங்கள் கடிதம் எழுதி அனுப்புவீங்க?
1: ஆமாம், கடிதம் தான் நிறைய அனுப்புவேன்.
0: அவங்கவுங்க 2-3 அப்படின்னு தொலைபேசி அலைபேசி வச்சுட்டு தொடர்பு கொள்வாங்கன்னா சொல்லுவாங்க.
1: ஒரே ஒரு தொலைபேசி தான் வச்சுருக்கேன்.
0: எனக்காவது பேசணும் அப்படின்னு நினச்சா குரலின் குரல் தவிர எந்த நிகழ்ச்சியில் பேசுவீங்க?
1: ஆசையில் ஒரு குக்கூல பேசியிருக்கேன்.
0: கச்சேரியில்
1: பேசியிருக்கேன். மற்றபடி எதுலேயுமே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது.
0: சரி, ஒருவேளை இணைப்பு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோம், அப்போ எந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேச ஆசைப்படுவீங்க வானவில் தவிர?
1: வானவிலுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. வண்ணத்தூரியை,
0: அதாவது 4 மணி நிகழ்ச்சியை வந்து நீங்கள் விரும்பி பேசணும்.
1: அதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சி கொடுக்குறாங்க. அதில் வந்து பண்பலை பல்கலைக்கழகம்னு ஒன்று வருது, அதில் வந்து பேசுறதுக்கு நான் ரொம்ப விருப்பம்.
0: அப்போ வியாழக்கிழமை நீங்கள் 4 மணிக்கு உட்காந்து தொடர்பு கொண்டுட்டே இருக்கணும்.
1: ஆமாம்.
0: சரி, என்னைக்காவது உங்களுக்கு கண்டிப்பாக இணைப்பு கிடைக்கும். அன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சி
1: ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே நான் வந்து கிட்டத்தட்ட 50 தடவை ட்ரை பண்ணுறேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது.
0: முயற்சி பண்ணிட்டே இருங்க, முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்கல்ல, எனக்காவது உங்களுக்கு கிடைக்கும்.
1: கண்டிப்பாக.
0: உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கய்யா.
2: வணக்கம்மா, என்னுடைய பெயர் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன்.
0: செந்தில்குமரன் வந்து எங்கள் பண்பலையில் எல்லாருக்கும் தெரியும்.
2: ஆமாம், அறிமுகமான நேயர் தான். நான் வந்து நம்ம வானொலி நிலையம் பரிசாத்த ஒளி ஒரு காலத்திலிருந்தே நான் வானொலி எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அது மூத்த நேயர்னு கூட சொல்லலாம், பல நேயர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறேன்.
0: அறிவிப்பாளர் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் மூத்த நேயர்.
2: ஆமாம், மூத்த நேயர். பல நேயர்களுக்கு பல எப்படி வழிகாட்டி, எப்படி கடிதங்கள் அனுப்பணும், எப்படி வானொலி நிகழ்ச்சியில் இடம் பெறணும் அப்படிங்கிறத நிறைய நேயர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறேன்.
0: உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் பண்பலைக்கு நிறைய முறை வந்திருப்பீங்க.
2: நான் சோதனை ஒளிபரப்பு காலத்திலேயே முதல்ல

0: முத முத வீராட்சி அம்மையா இருக்கிற காலத்திலேருந்தே நான் வந்திருக்கிறேன், அநேக தடவை வந்திருக்கிறேன், ஆனால் வானொலியில் பங்கேற்கிற இதுதான் முதல் முறை. கடிதங்கள் அனுப்பிச்சிருக்கிறேன், வானொலி நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன். நம்ம வானொலியுடைய சிறப்பு வந்து செப்பு செந்தமிழ் அந்த காலத்தில் முதல் முதல் அறிமுகப்படுத்தும் போது நான் அந்த நிகழ்ச்சியில் பேசி வெற்றி பெற்றது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன்.
1: ஓ, அப்போ பண்பலையில் உங்களுக்கு மறக்க முடியாதுன்னா செப்புக செந்தமிழ் நீங்கள் பரிசு வாங்கினது?
0: முதல் முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட போது நான் கலந்து கொண்டு பரிசு வாங்கினேன்.
1: இன்னமும் அதை பத்திரம் வச்சுக்கோங்க. என்ன பரிசு வாங்கினீங்க?
0: எனக்கு பரிசு பாடல் தான் கொடுத்தாங்க. நிகழ்ச்சியில் வந்து அரை மணி நேரம் நேர் அரங்க மாதிரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விருப்ப பாடலை நம்ம எனக்காக தந்தாங்க.
1: அதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்காவது பரிசு வாங்கியிருக்கீங்க?
0: அதுக்கப்புறம் நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கல. எனக்கு வாய்ப்பு, நான் வந்து அரசு துறையில் ஒர்க் பண்ணதுனால ஆஃபீஸ் போகிற நேரம் கேட்க முடியாது, ஓய்வு நேரத்தில் மட்டும்தான் என்னால் கேட்க முடியும்.
1: ஓ, அப்போ நீங்கள் வந்து நிகழ்ச்சி கேட்கறது?
0: நிகழ்ச்சி வந்து நம்ம சாயங்காலம் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் மட்டும்தான் கேட்க முடியும். சில நேரம் காரில் போகும்போது நிகழ்ச்சி கேட்டுகிட்டே போவேன். அதுக்கப்புறம் 10 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்ம வேறு எந்த நிகழ்ச்சியுமே கேட்க முடியாது, அலுவலகத்தில் இருக்கிறதுனால கேட்க முடியாது. அதனால் எனக்கு கோடை பண்பலை வந்து என்னை வானொலிக்கு அறிமுகப்படுத்தின வானொலின்னே நான் முதல்ல சொல்லுவேன்.
1: இந்த நிகழ்ச்சி இதெல்லாம் குறித்து நம்ம பேசணும். ஆனால் பண்பலையை வந்து நிறைய பேர் குடும்ப பண்பலை, எங்கள் குடும்பத்தோட ஒரு அங்கம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: இந்த வானொலி வந்து குடும்பத்தோடு நம்ம பொதுவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சுற்றுப்பயணம் வர்றாங்க பாருங்கள், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு குடும்பங்கள் வந்து நம்ம வானொலி மேலே அந்த தீராத பற்று வச்சுருக்காங்கிற நம்ம நேராக பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு ஊருக்கு வரும்போது எங்கேருந்து பக்கத்தில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் நேர்கள்லாம் வந்திருக்காங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சுப்லாபுரம்ங்கிற ஊரில் இந்த பதிவு பண்ணாங்க. பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நேயர் வந்து 30 கிலோமீட்டர் தாண்டி அந்த இடத்துக்கு வந்து இருந்து பேசிட்டு அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு தான் போனாங்க. அந்த அளவுக்கு ஈடுபாடான
1: ரசிகர்கள்
0: நிறைய இருக்கிறாங்க,
1: பண்பலையோடே வாழ்ந்துட்டு இருக்காங்க.
0: இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா, ஒரு முறை நான் இங்க இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்காக இங்கே அனுப்பியிருக்க போது என்னுடைய பாடல் இலங்கையில் இந்த பாடல் ஒளிபரப்பு அங்கே கேட்டிருக்கு. அங்கிருந்து ஒரு நேயர் எனக்கு கடிதம் எழுதினாங்க, உங்களுடைய பாடலை கோடை பண்பலை மூலமாக இலங்கை கிடச்சிது, நல்ல அருமையான பாடலை தேர்வு செஞ்சீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே ஒரு நேயர் எனக்கு கடிதம் எழுதினாங்க.
1: அப்போ வந்து குடும்ப பண்பலைன்றப்ப உங்களுக்கு நிறைய நண்பர்கள்
0: வட்டாரம், அதிகமான வட்டாரம்
1: கொடுக்குது.
0: ஆமாம், அதிகமான வட்டாரங்கள் இருக்கிறாங்க.
1: சரி, உங்கள் ரெண்டு பேரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடல் இங்கே கேட்கலாம்?
0: நான் வந்து பொதுவாக எப்பயுமே தத்துவ பாடல் அதிகமாக விரும்பி கேட்பேன். ஒரு ஆசை முகம் படத்திலிருந்து நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பெயர் மனிதன் அல்லங்கிற டிஎம்எஸ் உடைய பாடல் எனக்கு எப்போ கேட்டாலும் பிடிக்கக்கூடிய பாடல். அதை நீங்கள் தந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
1: கண்டிப்பாக கேட்டலாம். மிக்க மகிழ்ச்சி.
0: ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிமா.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். இனி அடுத்த பாடல்.
1: இனிய நிகழ்ச்சிகளை அள்ளித்தரும் நம் கோடை பண்பலைக்கும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன். படம் சித்தா. பாடல் கண்கள் ஏதோ. நன்றி, வணக்கம்.
0: பாடல் இதோ கண்கள் ஏதோ.

0: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். இனி அடுத்த பாடல்
1: கோகுல் பிரசாத் சிவகாச்சி, படம் சத்தியம், பாட்டு என் அன்பே நந்தி வணக்கம்.
0: இதோ நிகழ்ச்சியில் பாடல்.

0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
1: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
0: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசிரியர் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல்.
1: தேனி மாவட்டம் உத்தமபாளையத்திலிருந்து கார்த்திகா ரமேஷ் ஜான்சி. படம் ஜோதா அக்பர், பாடல் முழுமதி அவளது முகமாகும். நன்றி, வணக்கம்.
0: இது அவர்களுக்கான பாடல் நிகழ்ச்சியில்

இதுவரை இணைந்து ரசித்தோம் ஆசையில் ஒரு குக்கு. இனி நாம் ரசிக்கலாம் இளமை பேசுகிறது. வரும் முன் செய்திகள்.

வேலைவாய்ப்புகளை பாதுகாப்பதற்கும் வழிவகை செய்யும் என்றும் திரு விஜய் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என்று கூறியுள்ளார். நடப்பாண்டில் 14 வகையான கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதற்கு வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் குறிப்பிட்டார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும், எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 700,000 மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும், 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம் 2 வெள்ளி 5 வெண்கலப்பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப்பதக்கங்களை வென்று 3வது இடத்தில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 6.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, அஷ்மிதா சாலிகா மற்றும் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டுமென முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தற்போது பருத்திக்கு விதிக்கப்பட்டு வரும் இறக்குமதி வரியை முற்றிலுமாக ரத்து செய்தால் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறை உலக அளவில் போட்டித் திறனுடன் திகழும் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வரும் நிலையில், ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும்

0: இரவு வணக்கம் நேர்களே, உற்சாகமான வணக்கம் மாணவ செல்வங்களே. என்றும் உற்சாகத்தோடு, எல்லையில்லா கனவோடு, எந்த கவலையும் இல்லாமல் சிட்டுக்குருவி போல் வட்டமிடும் பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களுக்காக கொடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. மாணவ செல்வங்கள் வரலாம் அறிமுகங்கள் 24, 24, 24 மற்ற அனைத்து மாணவ செல்வங்களும் அழைக்கலாம் 24, 24, 29 முன்னிணைப்பாக 0-45-42 இணைத்து. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில என்ன விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன? ஒன்று வார்த்தை சங்கிலி, மற்றொன்று இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் மாணவ செல்வம் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி அலிநகரத்துல இருந்து ஹரிணி பேசுறேன் மேம்.
0: ஹரிணி, என்ன படிக்கிறீங்க?
1: 8 முடிச்சு 9th போறேன் மேம்.
0: பெரிய கிளாஸ்லாம் போறீங்க, எப்படி இருக்கு? ஜூன் மாசம் ஸ்கூலுக்கு போணும்.
1: எஸ் மேம், ஹாப்பியா இருக்கு மேம்.
0: ஓ, அப்ப வீட்ல இருக்கது பிடிக்கல, ஸ்கூலுக்கு போறது தான் பிடிச்சிருக்கா?
1: அப்பலாம் இல்ல மேம்,
0: ரெண்டுல ஒன்னு தானே சொல்லணும். வீட்ல இருக்கிறது பிடிச்சிருக்கா, ஸ்கூலுக்கு போறது பிடிச்சிருக்கா?
1: ஸ்கூலுக்கு போறது தான் மேம் பிடிச்சிருக்கு.
0: ஏன்?
1: அது என்னன்னு தெரியல மேம், ஸ்கூலுக்கு போனா மட்டும் ஜாலியா இருக்கும் மேம்.
0: அதாவது போர் அடிக்காது, அடுத்தடுத்து கிளாஸ், விளையாட்டு, சாப்பிடுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். வீட்ல போர் அடிக்குது அப்படிதானே?
1: எஸ் மேம்.
0: சரி, எங்கயாவது வெளிய சுற்றுலா போலாம்ல?
1: எஸ் மேம், போய் பார்த்தோம். ஊருக்கு போயிட்டோம்.
0: எங்க போயிட்டு வந்தீங்க?
1: ஊருக்கு போயிட்டு வந்தோம் மேம்.
0: எந்த ஊருக்கு?
1: இது சின்னமனூர் கிட்ட துப்பாங்கல்பட்டிக்கு போயிட்டோம்.
0: ஓ, அதுதான் உங்களுக்கு சுற்றுலா தலமா?
1: ஆமா மேம்.
0: அங்க யார் இருக்கா?
1: அய்யம்மா அப்பையா இருக்காங்க மேம்.
0: ஓ, அவங்கள பாக்க போயிருக்கீங்க. கொடைக்கானலுக்கு என்னைக்கு வந்திருக்கீங்களா?
1: இல்ல மேம், வந்ததில்ல மேம்.
0: சரி, அம்மா அப்பாட்ட சொல்லி ஒரு தடவை வந்துட்டு போங்க, சரியா?
1: ஆ, ஓகே மேம்.
0: சரி, விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு வந்து வார்த்தை சங்கிலி. நான் வந்து ஒரு தமிழ் வார்த்தை சொல்வேன், அது முடிகிற எழுத்துல மெய்யெழுத்தா இருந்தா உயிர் மெய்யெழுத்துல நீங்க தொடங்கி அப்படியே விளையாடணும், சரியா?
1: சரி,
0: உங்களுக்கான வார்த்தை வந்து சிறப்பு.
1: என்ன மேம்?
0: சிறப்பு. பூல முடியுது.
1: புன்னகை.
0: கை.
1: எஸ் மேம்.
0: நீங்க கையில தான் தொடங்கணும்.
1: கை குட்டை.
0: ஐல தொடங்கவா? 5.
1: தும்பிக்கை.
0: கைதி.
1: தீபம்.
0: மகிழ்ச்சி.
1: சிரமம்.
0: மகள்.
1: லட்டு.
0: உண்மை. மயில
1: தொடங்க.
0: என்னது கேக்கல?
1: மை மேப்.
0: மைதா.
1: தண்டோரா.
0: ராகம்
1: மேம்.
0: ராகம்.
1: மயில்.
0: மாலை முடியுது. இல்ல, மாலை தானே தொடங்கணும் நீங்க, இம்ல முடியுது.
1: வாழையா மேம்?
0: ஆமா, குரில் இல்லனா நெடில்.
1: மணி.
0: வாழ்த்துக்கள் அரிணி, சிறப்பா விளையாண்டீங்க. சிறப்புன்னு தொடங்கி சிறப்பா முடிச்சிட்டோம், சரியா?
1: ஓகே மேம்,
0: நன்றிங்க.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: எட்டு மணி 17 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பெண்மலை 100.5 இளமை பேசுகிறது. மாணவ செல்வங்களோட உற்சாகமா விளையாடிட்டு இருக்கோம். இப்ப நிகழ்ச்சிக்கு ஒரு மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: தேஜஸ்ரீ.
2: தேஜஸ்ரீ, எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரை உசிலப்பட்டி.
2: என்ன பண்றீங்க? மதுரை மாவட்டம் எல்லாம் தெரியுது. அம்மா கொஞ்சம் தள்ளி போக சொல்லிட்டு நீங்க பேசுவீங்களா? செவன்த் முடிச்சு எயித்து போறீங்களா இல்ல சிக்ஸ்த் முடிச்சு செவன்த் போறீங்களா?
3: சிக்ஸ்த் முடிச்சு செவன்த் போறேன்.
2: அப்படியா? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்?
3: எனக்கு 8 ஃப்ரெண்ட்ஸ்.
2: 8 பேர். 8 பேர்ல யார ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா தேஜா யார சொல்வீங்க?
3: பென்சிகா.
2: ஏன் உங்களுக்கு பிடிக்கும்?
3: ரொம்ப கேரிங்.
2: அவங்க மட்டும் தான் கேரிங்கா இருப்பாங்களா? அப்ப அந்த 7 ஃப்ரெண்ட்ஸ்
3: எல்லாத்தையும்
2: என்ன சொல்லுவீங்க? அதாவது சம்பந்தமானது சொன்னேனா நீங்க இஸ்கு இஸ்கு சொல்லணும். அதுக்கு சம்பந்தம் இல்லாத சொன்னேனா ரிஸ்க் ரிஸ்க்னு சொல்லணும். சரியா? புரியல தேஜா?
3: இல்ல, எது சம்பந்தப்பட்டதா?
2: உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது தான். ஒரு பழங்கள் தான் நான் சொல்ல போறேன். பழங்கள் சொன்னேனா இஸ்கு இஸ்கு சொல்லுங்க. பழம் இல்லாம வேற ஏதாவது சொன்னேனா ரிஸ்க் ரிஸ்க்னு சொல்லணும். சரியா? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? மாம்பழம். ரெண்டு தடவை சொல்லணும். இஸ்கு இஸ்கு. முருங்கைக்காய். திராட்சை. வாழைப்பழம். ஆப்பிள். ஆப்பிள். மாதுளம்.
3: சப்பாத்தி.
2: பிஸ்தா.

0: சப்போட்டா, முலாம்பழம், தர்பூசணி, வாழைக்காய், முருங்கைக்காய், பிளம்ஸ், பிச்சீஸ், ரிஸ்கிரிஸ்கா. பீச்சீஸ் பார்த்தது இல்லையா? கொடைக்கானல் எல்லாம் விளையக்கூடிய ஒரு பழம் அது. சரி, இனிமே நீங்க கொடைக்கானல் வந்து தான் பார்க்கணும் இல்லை, கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா பீச்சீஸ் போட்டிங்கன்னா வந்துடும். சரியா?
1: ஆ, ஓகே.
0: வாழ்த்துக்கள், சிறப்பாக விளையாண்டீங்க, நன்றிம்மா.
1: ஆ,

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: எட்டு மணி 26 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்மலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகள் மாணவ செல்வங்களோட விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கொத்தமங்கலத்திலிருந்து அருள் பேசுறீங்க.
2: பேர் மட்டும் புரியலையே.
3: அருள்விழி.
2: அருள்விழி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ணீங்க ஃபுல் டே?
3: எப்பக்கா?
2: இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணீங்க?
3: பல் விளக்குனேக்கா, சாப்பிட்டேக்கா, நைட் லைட் கிளாஸ் போனேக்கா, அப்புறம் கோயிலுக்கு போனேக்கா, விளையாண்டேக்கா.
2: என்ன விளையாட்டு?
3: தாயம், பல்லாங்குழி, நொண்டி எல்லாம் விளையாண்டேங்க்கா.
2: அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேக்கா, அப்புறம் திரும்ப சாப்பிட்டேங்க்கா, திரும்ப உங்க கூட பேசுறதுக்கு வந்துட்டேக்கா. கரெக்டா?
3: ஆமாங்க்கா.
2: சரி, டைப் ரைட்டிங் கிளாஸ் எப்படி போகுது? போன வாரமே சொன்னீங்க.
3: ஆமாங்க்கா.
2: எப்படி போகுது? ஜாலியா போதா?
3: நல்லா போகுதுக்கா.
2: ஓரளவு கத்துக்கிட்டீங்களா?
3: கத்துக்கிட்டேங்க்கா.
2: அப்ப எக்ஸாம் எப்ப சொல்லிருக்காங்க?
3: எக்ஸாம் ஆகஸ்ட் மாசம்க்கா.
2: ஓ, அதுக்காக தயாராயிட்டு இருக்கீங்க.
3: விளையாட
2: சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து வாக்கியம்.
3: மகிழ்ச்சி.
2: சித்திரை.
3: ரகசியம்.
2: மாற்றம்.
3: மரம்.
2: மன்றம்.
3: மனசு.
2: சுத்தம்.
3: மங்களம்.
2: திரும்பவும் ஆவா. மரம்.
3: எனக்கா
2: மரம்.
3: மரம் சொல்லிட்டேங்களா?
2: ஓ, நீங்க சொல்லிட்டீங்களா?
3: ம்.
2: நான் மகன்.
3: நண்டு.
2: உடும்பு.
3: புன்னகை.
2: கைபேசி. என்னது? சிக்ஸா? எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு.
3: சினம்.
2: திரும்பவும்மா.
3: ஆமாங்கா.
2: மாசு.
3: சுகாதாரம்.
2: மாதம்.
3: மனது.
2: முதல்ல சொன்னீங்கல்ல
3: மனம்.
2: வாழ்த்துக்கள் அருள்விழி, சிறப்பாக விளையாண்டீங்க. நன்றிம்மா.
3: நன்றிங்க்கா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும்

0: இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நாம் கேட்டுட்ருக்கோம் கொடைப்பன்மலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. மாணவ செல்வங்கள் வரலாம் அறிமுகங்கள் 24 24 24 நமது வழக்கமான மாணவ செல்வங்கள் அழைக்கலாம் 24 24 29 முன்னிணைப்பாக 0 4 5 4 2 இணைத்து நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ செல்வம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம்.
3: யார்?
2: ஆ சொல்லுங்க.
3: நான் தூத்துக்குடி மாவட்டம் ராகவன்.
2: ராகவன், என்ன படிக்கிறீங்க?
3: நான் 8 போறேன்.
2: ஒரே குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கேன். ஏன், இதான் முதல் முறை பேசுறீங்களா?
3: இல்ல, ரெண்டாவது முறை.
2: ஓ, அதனால கொஞ்சம் தயக்கம் தடுமாற்றம் எல்லாம் வருது அப்படியா?
3: ஆமா.
2: சரி, ஜாலியா பேசுவோம். ஒரு அக்கா தம்பி எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் நம்ம பேச போறோம். சரியா? சாப்பிட்டீங்களா?
3: இனிமேல் சாப்பிடணும்.
2: என்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்க?
3: என்ன
2: செய்வீங்க?
3: காய் வெட்டி கொடுப்பேன்.
2: அம்மாவே செஞ்சுக்கணுமா? பாத்திரம் கழுவி கொடுக்கறது, வீடு கிளீன் பண்ணி கொடுக்கறது, துணி துவைச்சா காய போடுறது, அலசுறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இனிமே கத்துக்கணும். சரியா? அம்மாவை மட்டுமே வேலை செய்யக்கூடாது, நம்மளும் ஹெல்ப் பண்ணணும். சரியா?
3: இன்னைக்கோ
2: அம்மா வந்து வெளியே போயிருக்காங்க, இல்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்கல்ல? அதாவது சொல்லுவாங்கல்ல, நம்மள சந்தோஷமா வச்சிருக்கவங்கள நம்மளும் சந்தோஷமா வச்சுக்கணும். சரியா? சரி, விளையாட ஆரம்பிப்போமா? சந்தோஷமா விளாடணும். எங்க சரிங்க? சரி, ஓகே. இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட போறோம். சரியா? உங்களுக்கு வந்து நான் காலை உணவுகள் சொல்வேன். காலை உணவுகள் என்னென்னவோ அதை சொன்னா இஸ்கி இஸ்குன்னு சொல்லணும். அதுக்கு சம்பந்தம் இல்லாம நான் வேற ஏதாவது சொன்னேன்னா ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும். சரியா? தெரியல காலை உணவுகள் டிஃபன்ஸ்
3: என்னென்னு.
2: சரி, சப்பாத்தி, இடியாப்பம், போன்,
3: ரிஸ்க் ரிஸ்க்,
2: ஆப்பம்,
3: இஸ்கு இஸ்கு,
2: சப்போட்டா.
3: என்ன சொல்லுங்க?
2: சப்போட்டா,
3: ரிஸ்க் ரிஸ்க்,
2: கொழுக்கட்டை,
3: ரிஸ்க் ரிஸ்க்.
2: கொழுக்கட்டை காலையில செய்ய மாட்டாங்களா? கொழுக்கட்டை சாப்பிட்டுருக்கீங்களா?
3: சாப்பிட்டுருக்கேன்.
2: காலையில ஒரு நாள் கூட சாப்பிட்டது இல்லையா? அது ஒரு டிஃபன் ஐட்டம் தானே? அப்ப கொழுக்கட்டைக்கு
3: இஸ்கு இஸ்கு,
2: புட்டு
3: இஸ்கு இஸ்கு,
2: கத்திரிக்காய்
3: ரிஸ்க் ரிஸ்கு,
2: உப்புமா
3: இஸ்கு இஸ்கு,
2: கிச்சடி
3: இஸ்கு இஸ்கு,
2: கடலைப்பருப்பு
3: ரிஸ்க் ரிஸ்கு,
2: பூரி
3: இஸ்கு இஸ்கு,
2: வெண்பொங்கல்
3: இஸ்கு இஸ்கு.
2: இதுல என்னென்ன சாப்பிட்டுருக்கீங்க?
3: பூரி, பொங்கல், உப்புமா, இடியாப்பம், ஆப்பம்,
2: எல்லாமே அம்மா அப்ப செஞ்சு கொடுத்துருக்காங்க.
3: ஆமா.
2: சரி, அப்ப அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லிருங்க. சரியா? நிறைய செஞ்சு தராங்கல்ல. சிறப்பா விளாண்டீங்க. வாழ்த்துக்கள் தம்பி, நன்றிங்க.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு ஒரு மாணவ செல்வம், அங்க வணக்கம்.
3: ஹலோ.
2: ஹலோ, யார் பேசுறீங்க?
3: நான் திண்டுக்கல்ல இருந்து ஸ்ருதிகா பேசுறேன்.
2: திண்டுக்கல்ல இருந்து ஸ்ருதிகாவா?
3: ஸ்ருதிகா.
2: புரியலையே.
3: ஸ்ருதிகா.
2: ஸ்ருதிகா, சரியா?
3: ஆ, கரெக்ட்.
2: ஸ்ருதிகா என்ன படிக்கிறீங்க?
3: ஃபிஃப்த் முடிச்சு சிக்ஸ்த் போறேன். கா
2: என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? நம்ம ஃபிஃப்த் முடிச்சு பெரிய கிளாஸ் போறோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்களா, இல்ல அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? ஒரே ஸ்கூல்ல அதே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் மட்டும் மாறுதுன்றது ஜாலியா இருக்கு.
3: ஆமாக்கா.
2: சரி, படிக்கிறத தவிர பொழுதுபோக்கு அப்படின்னா ஸ்ருதிகாவுக்கு
3: என்ன?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா?
3: ஆமாக்கா.
2: என்ன பண்ணுவீங்க இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுல? விளையாடுவீங்களா, பேசுவீங்களா, இல்ல ஏதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணலான்னுவீங்களா? புரியலே, கொஞ்சம் டவர் இருக்க இடத்துல வந்து பேசுங்களே. ஆ, கேக்குது. இப்ப சொல்லுங்க.
3: அம்மா என்ன வீட்ல என்ன பேசுவோம்?
2: ஓ, அதான் சொந்த கதை. வீட்ல என்ன நடக்குது அந்த கதை பேசுவீங்க அப்படியா?
3: ஆமா.
2: சரி, அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும்.
3: ஆமா.
2: சரி, ஒருவேளை அந்த கதை என்னைக்காவது போர் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருக்காங்க, உங்க வீட்டுல நடந்தது, போர் அடிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? சடனா அப்படியே டைவர்ட் பண்ணி வேற கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறது அப்படியா? பாதிதான் புரியுது ஸ்ருதிகா, மீதி புரியல எனக்கு. உங்க வாய்ஸ் வந்து விட்டு விட்டு வருது. ஓ, விளையாடுவீங்க. என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
3: என்ன
2: பண்ணுவீங்க போர் அடிக்கிறப்போ? அதனால எப்படா ஸ்கூல் தொடங்குவாங்கன்னு இருக்கு அப்படிதானே? சரி, சீக்கிரம் தொடங்கிடுவாங்க. சரியா, இந்த ஒரு மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்க, ஜூன் மாசம் கிளம்பிடலாம் ஸ்கூலுக்கு. சரி, வார்த்தை சங்கிலி விளையாடலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து விண்வெளி. புரியல? விண்வெளி சொன்னேன், ஈல தொடங்கணும். நீங்க லால தொடங்கிருக்கீங்க. இஞ்சி. சி.
3: சீரகம்.
2: மாவிலை.
3: மாதுளை.
2: மாவிலை ஐயில தொடங்கலாம்.
3: ஐந்து.

0: தும்பிக்கை. கையொப்பம். நான் திரும்ப ஐயில் சொல்லவா? ஐவர்.
1: ராட்சசி.
0: புரியல.
1: ராட்சசி
0: என்னது? ரா
1: ராட்சசி.
0: ஓ, ராட்சசியா? சிந்தனை. ஐ, திரும்பவும் ஐ. ஐந்து ஏற்கனவே சொல்லிட்டீங்களே.
1: ஐஸ்கிரீம்.
0: ஐஸ்கிரீம் ஆங்கில சொல்லலையா? சரி, உங்களுக்காக எடுத்துக்குவோம். சரியா?
1: ஓகேக்கா.
0: ஆ, நான் சொல்லவா? மகுடம்.
1: மைண்டிகை.
0: கைவிரல். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. லா. லால சொல்லுங்க. லால சொல்லுங்க.
1: லட்டு.
0: புரியல.
1: லட்டு.
0: சிறப்பா இனிப்போட முடிச்சிடலாம். சரியா? வாழ்த்துக்கள், சிறப்பா விளையாண்டீங்க. நன்றி.
1: என்னோட தம்பி உங்ககிட்ட பேசுறானா?
0: கொடுங்க. ஹலோ, யார் பேசுறீங்க? புரியலையே, பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. கொஞ்சம் ஃபோன் தெளிவாக அந்த நெட்ஒர்க் இருக்க இடத்துல வச்சு பேசுனீங்கன்னா தான் எனக்கு கேட்கும். டவர் இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஆ, இப்போ சொல்லுங்க, உங்கள் பேர்
1: என்ன?
0: ஆருத்ரன். ஆருத்ரன் என்ன படிக்கிறீங்க? பெரிய கிளாஸ்லாம் படிக்கிறீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு வீட்டுக்கு வரவா? இப்ப கிளம்பி வந்தா எனக்கு எடுத்து வைப்பீங்களா? எத்தனை தோசை எடுத்து வைப்பீங்க? பத்தான சாப்பிடுவேன். சரி, எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணணும். சரியா? நான் இன்னைக்கு வரல, இன்னொரு நாள் வரேன். கண்டிப்பாக வருவேன். சரியா? நீங்கள் எப்போ கொடைக்கானலுக்கு வரீங்க? ஆருத்ரன் எப்போ வரீங்க கொடைக்கானலுக்கு? சரி, ஸ்கூல் தொடங்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வருவீங்களா நான் என்னை பார்க்கறதுக்கு? சரியா?
1: சரிக்கா.
0: ஆ, சரி. உங்கள் ரெண்டு பேர்கிட்ட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி.

சொல்வங்களை சந்தித்து இனிதை நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது. நாளைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகள் மாணவச் செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. மாணவச் செல்வங்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாம் இப்போது ரசிக்கலாம் கொடை தென்றல். காலங்கள் கடந்த கனவுகள், நாள்களோடு கலந்த நினைவுகள், அழகான தேடல்களால் இதயத்தை இதமாக்கும் இரவுகள், நினைவால் சங்கமிக்கும் இரவில் புதிதாய் தோன்றுகிறது அனைத்தும். ரசிக்கலாம் கொடை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களோடு கொடுமுடி ரகுநாதன். இரவு வணக்கம் நேர்களே.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தின்றல். சத்தமில்லா பூகம்பம், ஒரு மெல்லிய நெருக்கம், மனதில் பரவி கிடக்கும் ஆசைகளை ஒரே நாளில் சொல்லத் துடிக்கிறது.

0: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல். பார்த்த நொடியே கண்களுக்குள் ஓவியமானாய், காத்திருக்கிறது விழிகளும் உன்னுடன் சேர்ந்து காவியம் பாட.
1: ஸ்மைல் ப்ளீஸ்.

0: கோடை பண்பலை 100.5 நாளை வளம்பர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக, 9 மணிக்கு வானவில், முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் ஆலமரம் அருகிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி, பிற்பகல் 3 மணிக்கு திருப்பூர் செம்மாண்டம்பாளையம் சீதா அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து, மாலை 4 மணிக்கு வண்ணத்துரிகையில் திக்குமுக்கு, இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. இரவு 10 மணிக்கு தர்மபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலோடு நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை.
1: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தின்றல். இதயங்களின் உரையாடல் மொழிகளை கடந்து ஒரு தீவிரமான காதலாகி போயிருக்கிறது. அவர்கள் நினைவிலும் வாழ்கிறது

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தின்றல். மறந்து போன மகிழ்ச்சியை மறுபடியும் மலர வைத்து நினைவுகளில் தீமூட்டுகிறாய். காரணம் கேட்டால் காதல் என்கிறாய்.

கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தின்றல் மௌனமாய் பேசிடும் உன்னிதழ் மயங்கித்தான் போகிறது. காதல் பிடிக்குள் அகப்பட்டு கொள்ள 1000 ஏக்கங்களை தூவுகிறது.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல். தழுவி செல்லும் தென்றலாய் அவள் நினைவும், மறுடி செல்லும் துறலாய் அவன் கனவும், மனதோடு மாலையாய் சூடிக்கொள்கிறது.

0: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைத்தென்றல். ஓசையின்றி பேசிடும் விழிமொழியில் ஒப்பனைகள் தேவையில்லை. அவள் அன்பே போதும் அவனை அழகாக்க.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தென்றல் விழி திறக்கும் வரை காத்திருக்கிறான். வண்ண கனவுகளோடு வானில் சேர்ந்து பறந்து ரசித்து மகிழ்ந்திட

காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது. இதுவரை இணைந்து ரசித்தோம் கொடைத்தென்றல். பிரியம் நேரம் பிரியாத இசையோடு விடைபெறுகிறேன். குடும்படி ரகுநாதன் நன்றி நேயர்களே.

0: நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே.

0: இருள் சூழ்ந்த வேளையில் இதமான கானங்களோடு அமைதி பெற கொடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம், கீழடி அகழாய்வு தளத்தை கொண்ட ஊர், காரமான செட்டிநாடு உணவுகளை நாவூர தரும் சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக வரக்காத்திருக்கிறது இன்றைய நினைவே சுகம். நேயர்கள் வரலாம் அறிமுகங்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 நமது வழக்கமான சிவகங்கை மாவட்ட நேயர்கள் 24, 24, 26 முன்னிணைப்பாக 0454 இணைத்து இணைப்பில் வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்
1: சகோதரிக்கு. வணக்கம் சொல்வது சிவகங்கை அங்குடையான் தமிழ் செல்வன்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: நாடோடு கடல் பாருங்க, ஆத்துக்கு பக்கம் பாடல கொடுங்கம்மா.
0: கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: பத்து மணி ஆறு நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். தங்களுக்கு இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது சிவகங்கை மாவட்டம் குண்டியங்கல்பட்டி தவமணி.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: கிழக்கு வாசல் படத்துல பச்சைமலை பூவு உச்சிமலை தேன் என்ற பாடலாமா?
0: கேட்கலாமா? நன்றிமா.
2: பச்சமலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: இனிய கானங்களை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நிகழ்ச்சி கூறும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். செல்வது
1: என்ன
0: பாடலமா கேட்கலாம்?
1: ராஜபாபு படத்துல இருந்து அழகே
0: கேட்டலாம். நன்றிமா. ஹலோ, அந்த தூளியிலே மேல் பாடுறது தானே? ஃபீமேல் பாடுறதா மேல் பாடுறதா? சரி, ஆன் ஏர் கொடுக்குறேன். பாட்டு முடிஞ்சோன்னு அப்படி பேசுறேன்.

0: இதையும் தொட்ட பாடல்களை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொடைப்பன்மலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சி குறும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டமா, இருந்து எஸ்பி பிரபாகரன் பேசுறேன்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: சின்ன தம்பி படத்துல இருந்து தூரியிலே ஆழம் வானத்து வெண்ணிலவே
0: கேட்டலாம். நன்றிங்க.

0: இரவு பொழுது இசையால் நனைத்துக் கொண்டிருக்கிறது கொடிப்பன்மலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. காரைக்குழந்தை சாமினா பேசுறமா.
0: என்னுடைய
1: சமையல் சமையல் சமையல் சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றிமா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அதாவது படம் வந்து புதியவன், நானோ கண் பார்த்த நீயோ மண் பார்த்தாய், அந்த பாடல் கொடுங்க எல்லாருக்காண்டி.
0: கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிமா.

அதிசயமோ இளநீர் காய்க்கும் கொடிதோ, இது என்ன கூத்து அதிசயமோ, இளநீர் காய்க்கும் கொடிதோ, பருவம் அடைந்தால் ஒரு பஞ்சம் இல்லை, அடடா பிரம்மன் அவன் கஞ்சன் இல்லை.

இறங்கவில்லை இமைகளும் தீ.

0: 10:26 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நேர்களின் விருப்ப பாடலோடு நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் இணையும் சிவகங்கை மாவட்ட நேயர், வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: மோகன் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: மௌனராம் படத்துல இருந்து மன்றம் கண்டலுக்கு
0: கேட்டலாம். நன்றிங்க.

0: இனி இசை கானங்களை தவிட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோடு வளம் வந்துட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி வட்டம்
0: என்ன பாடுங்க.
1: பெருமையாக எடுத்து உடைச்சிருக்கு. உங்களுக்கு வணக்கம்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: மண்வாசல இருந்து அரிசி குத்தும் அக்காமல் என்ற பாட்டை நேர்களும்
0: சரி எல்லா நேயர்களும் கேட்டுடலாம். நன்றிங்க.

0: இனிய காலங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ யாருக்கு விருப்ப பாடல் தரப்போறோம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: சிவகங்கை மாவட்டம் மானாமரத் அருகில் கட்டிக்கோத்தந்த அழகர்.
0: என்ன பாடல் இங்கே கேட்கலாம்?
1: வாசலூர் வெளியிலிருந்து ஏ ஊர் மதுரை பக்கம்
0: கேட்டலாம். நன்றிங்க.

0: இதமான காலங்களோடு இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் சிவகங்கை மாவட்டம்
0: பேசுறேன். உங்க பேர் கேட்கலங்க ஐயா?
1: சுப்பிரமணியன்.
0: என்ன பாலிங்க கேட்கலாம்?
1: எங்கிட்ட மோதாக சரியோ சரி
0: கேட்டலாம். நன்றிங்க.

0: இதயம் தொட்ட கானங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம். சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக இப்ப யாருக்கு பாடல் தரப்போறோம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இனிப்பான விறுவிறுப்பான சுறுசுறுப்பான அறிவிப்பாளர் ஜீவநாதன் இறைவனுக்கு கூறுவது சிவகங்கை டாமின் பாஸ்கர்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: மைத்திரியான காதலி திரைப்படத்திலிருந்து

0: 10:53 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கயா.
1: மேடம் சந்திரன் பேசுறேன் மேடம், மானாமரையில இருந்து.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்
1: மேடம்? நினைத்தால் நினைத்தால் நினைத்தேன் உன்னிடத்தில் நான் படத்துல இருந்து வரேன்.
0: சரி கேட்கலாம். நன்றிங்க.

நேயர்களின் விருப்பகானங்களை தந்து இனிதை நினைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

0: நேயர்களின் விருப்ப கானங்களை தந்து இனிதை நினைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.
1: இஞ்சி ஏடு பழகி மஞ்ச

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் இரவு சிறகு. பாதங்கள் இல்லா ராகங்கள் பருவம் மீட்டிட ஒற்றை சிறகில்லாமல் ஒளி உலா வருகிறது. காட்டில் தவழ்ந்து வரும் இசையில் இனிமை ஊஞ்சலாட கதவை மெல்ல திறந்து காட்டில் சுகம் சேர்க்கிறது. ரசிக்கலாம் இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு கொடுமுடி ரகுநாதன். இரவு வணக்கம் நேர்களே.

0: ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பு அம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.

எல்லாருக்கும் வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5.

கோடை பண்பலை 100.5 நாளை வள்ளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் ஆலய விழா, 6:30 ரசிக்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7 மணிக்கு சுகமான காலை, 7:10 பாட்டும் பதமும் இடம்பெறும், 7:35 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கு முக்கு தர்பார், 7:45 பிரித்தி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி இணையின் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 8:10 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 ரசிக்கலாம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில், வானவில் தரும் தலைப்பு கல்வி எதற்காக அல்லது கல்வி கற்பதின் நோக்கம் என்ன, 9:30 ரசிக்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில், 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் வெளியே வராத வெளிச்சங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை ஆர்கேஜி இணையின் யாதுமாகி, 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, 12:40 தமிழ் செய்தறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு ஆங்கில செய்தியறிக்கை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 டோல் தமாக்கா தூள், 2:45 வானொலிக்கு 90, 3 மணிக்கு உயிரெழுத்து நேயர்களின் விருப்ப பாடல்களோடு அரங்கேறும் திருப்பூர் செம்மாண்டம்பாளையம் சீதா அவர்களின் தெரிவிலிருந்து பலம் பெறும், 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும், 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரிகையாக வளம் வரும், 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள்

பெயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்கேஜி நெய்யின் சித்திரச்ச வானம் இடைக்கால பாடல்களோடு இசைக்கும். 5:30க்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ஃப்ரீப்ஸின் சித்திரச்ச வானம். 5:40க்கு நாவல் நேரம் இடம்பெறும். 5:55க்கு ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10க்கு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:30க்கு தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40க்கு பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். 7 மணிக்கு ஆசிலோருக்கு. 7:30க்கு சொந்த பந்தம் இடம்பெறும். 7:55க்கு சேவை செய்திகள் இடம்பெறும். 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை சந்திக்க காத்திருக்கிறது. 9 மணிக்கு கொடை தின்றல். 10 மணிக்கு நினைவே சுகம் தருமபுரி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11 மணிக்கு இடைவிடாத இசை மெட்டுக்களோடு இரவு சிறகு நேயர்களை. இவையாவும் நாளை வல்லம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள் இரவு.

0: கல்லூரி மாணவ மாணவிகளை சந்திக்க காத்திருக்கிறது. 9 மணிக்கு கொடை தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம் தருமபுரி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11 மணிக்கு இடைவிடாத இசைமிட்டுகளோடு இரவு சிறகு. நேயர்களே, இவையாவும் நாளை வல்லம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள் இரவு வரை, சுவைத்திருங்கள் இசைக்கும் வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நல்குறவு, குரல் எண் 1047.

0: அறத்தோடு பொருந்தாத வறுமையை அடைந்தவன் பெற்ற தாயால் கூட மற்றவனைப் போலத்தான் பார்க்கப்படுவான். குறள் எண் 1047, அதிகாரம் நல்குறவு.
1: அறம் சாரா நல்குறவு ஈன்றதாயானும் பிறன் போல நோக்கப்படும்.
0: அறத்தோடு பொருந்தாத வறுமையை அடைந்தவன் பெற்ற தாயால் கூட மற்றவனைப் போலத்தான் பார்க்கப்படுவான். குறள் எண் 1047, அதிகாரம் நல்குறவு.
2: இனி கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை அதிகாலை 4:51 முதல் தஞ்சாவூர் சுற்றுவர நேயர்கள் 101.2 மெகாஹெர்ட்ஸிலும் மற்றும் நமது பழமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டு ரசிக்கலாம்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி தரட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. இப்பொழுது முதல் கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை தஞ்சாவூர் சுற்று வட்டார நேயர்கள் 101.2 MHz மற்றும் நமது வலிமையான அலைவரிசை 100.5 MHz கேட்டு ரசிக்கலாம். இன்று சகவரிடம் 1948 வயசாக 25, பரபவ வைகாசி 1 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 2026 15 தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 4:57.